தீபாவளியின் வாழ்த்துக்களோடு விடிய நிகழ்ச்சி சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். செல்லக்கண்ணு திரைப்பத்துக்காக தேனி சேர்த்தென்ற தெய்வாவின் இசையில் பாடல் ஒளித்துவருகிறது. நேரம் அதிகாலை 5:41 இந்த வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக எட்டியந்தோட்டையிலிருந்து வாணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்று தன்னுடைய அன்பு தந்தை சேவியர் வந்து தன்னுடைய 53rd பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அன்பு மனைவி கனக பூஷணி மற்றும் பிள்ளைகளான வாணி, ரோஷான், விஜய், கல்யாணி, மருமகன் ஜீவா, பேத்தி அவஸ்திகா ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு சாமிமலை சிங்காரவத்தை தோட்டத்தை சேர்ந்த ரத்னகுமார் சத்தியவாணி தம்பதியினுடைய செல்வ புதல்வன் நதீக்ஷன் இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா ரத்னகுமார், அம்மா கெனகவள்ளி, அன்சிகா, பவித்ரா, நந்துகுட்டி மற்றும் தி கே தினேஷ், தர்ஷினி, லாவண்யா, தாமரை, மாமா, மாமி மற்றும் குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக தினேஷ் வந்து நிகழ்ச்சியோடு இந்த கூட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான ஆகிருதின வாழ்த்துக்களை வசந்தமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். ஹெட்டன் நந்து கலாதவி ஐயா துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். முருகதாஸ், தவிக்ஷன் மற்றும் சபிக்ஷன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பன்னிபுரம் மணிகளின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஊர்குடவது தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். வல்வெட்டி துறையிலிருந்து நளினா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சிவரஞ்சனி வந்திருக்கிறாங்க ஹெடன்ல இருந்து. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடும் இன்றைய நாள் நல்லபடி சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கவிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவரை பன்குடாவில் இருந்து அழகு சரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு அருப்பா நகர்லிருந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கிணவர் அப்துல் ஜமார் மற்றும் கந்தலக்கி உவைதீன், சபிகா சத்தார் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், நான் உடவரியிலிருந்து சங்கர். அம்மா நவமணி, மனைவி மேரி, அக்கா காளியம்மா, பிள்ளைகளான சிபி, ரோஷான், ரோஹித் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு செங்கடியிலிருந்து சக்கில சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டக்கல் டைட்டன் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தைய காலை முத்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாசத்தமிழ் வணக்கங்களோடு முதலில் கெந்தக்கோழியில இருந்து ராசமணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இருந்து கொண்டு உங்கள் அன்பன உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-7755-001 அதேபோல 0112-7755-1111 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பினை வழங்க இணைந்து கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமைப்புடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5:45 இந்த வரை நிகழ்ச்சி நடத்து ஓய்க்கவிருக்கும் பாடல் சந்திரமுகி திரைப்பத்துக்காக.

திரைப்படத்துக்காக டிமான் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 6 நிமிடம் ஆய்கொண்டது. தொடர்ச்சியாக நீங்கள் மனித கொண்டு உங்கள் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினையின் படுத்துங்கள். 0712-7765-1 அதே போல 0712-7765-111 நெல்லுக்கத்துக்கு அழைப்பின் விலகி இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி அங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் தெல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகன ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரியல ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. புதிய மலர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பகவந்தலாவை கெம்பியன்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி மோகன ராமேஸ்வரி, பபிஷான் மற்றும் சுஸ்விதன், இளம்புதனி, அம்மா சந்திரமலர், அதே போல அப்பா செல்லத்துறை ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு இது கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் சிவானி, பாடல் தெரிவுகள் மிக மிக நன்று. ஹட்டன் போர்டை செயின்சியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக பிரசாத் வந்திருக்கிறாங்க. அம்மா மின்னல் கொடி, அண்ணன் பரமேஸ்வரன், அண்ணி விஜயகுமாரி, அதே போன்று பவிதா, விதுஷா, சரவணா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு இது கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு திருக்கோவில் விநாயகபுரத்திலிருந்து சிவராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை பொழுது வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டெயின்லெஸ் இருந்து ஸ்டீபன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ராஜா வந்திருக்கிறாங்க. இன்றைய நல்ல பிரசவகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, அன்பான காலை நேர வணக்கம். இன்று நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக எஸ் பரமானந்தன் குளவட்டன் பிரிவு ஹட்டனந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சகோதரி, நீங்கள் நலமா இருக்கீங்களா? நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். ஜேஏஎம் ரைஸ்வான் எழுந்த வேறுவழிந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க ரைஸ்வான், நீங்க அப்படி இருக்கீங்க. அதே போல அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு டி கே அனிம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதே போன்று நீங்களும் இருந்தாலும் இந்த பக்கமும் வாங்க, உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வழக்கம் பாடுறது மஞ்சப்பை திரைப்படத்துக்காக.

0: 102.6 FM 102.8 இன்றைய நாளுக்கான ராசிபலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம்

காலை 6 மணியிலிருந்து 7:35 வரை, ராகு காலம் காலை 10:35 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:35 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் உழைப்பு, ரிஷபம் மேன்மை, மிதுனம் நட்பு, கடகம் புகழ், சிம்மம் நன்மை, கன்னி தெளிவு, துலாம் நலம், விருச்சிகம் பரிவு, தனுசு லாபம், மகரம் போட்டி, கும்பம் ஓய்வு, மீனம் ஆதரவு. மீண்டும் வந்த ராசிக்கான

மருது திரைப்படத்துக்காக டிமான் இசையில் பாடல் ஒளித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு பொடியில் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்து 23 நிமிடமாகும். இந்த ஒளி நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். எட்டியந்தோட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. லபுக்கலில் இருந்து நாகராணி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கேகாலை விடஸ்கர தோட்டம் ராமைய நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெண்டி பெண்விலையிலிருந்து ஜெயசித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சந்திரகுமார் பருத்துரை அருள்மொழி அதே போல மும்தாஜ் பேகம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவரை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா துஷ்யந்தி பருத்துரை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. தலைமக்கலந்து சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மஸ்கிலியா பிரவுன் சீக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே போல மஸ்கிலியா பிரவுன் சீக்ல இருந்து அஜித் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. நாவல்பட்டிருந்து மேரி வந்திருக்கிறாங்க. அன்பு மகள் அனுஷா மற்றும் கணவர் போல்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதில் கஸ்கின ஆசிரியர் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளவத்தை சந்தோஷ் பூக்கடையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜேஷ் கண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இதுவரை இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா கந்தப்பலிருந்து ஜோன் சித்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பீர்வலிலிருந்து தர்கா நகர் ரிம்சான் ரைந்தாஸ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் அம்மா சனுஷா அப்பா கமல் மற்றும் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டு கெரவினானந்த மிதுன் சாய் வந்திருக்கிறாங்க. பவனி சந்திர கலா அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரம் அங்கிகசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டே வாங்கனையில இருந்து சிவேந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குறிஞ்சகிருந்த அசூதீன் வந்திருக்கிறாங்க. அசூதீன் நூற்றுகான் அதே போல ஜாரி அன்வர் ரிகாஸ் ரியாஸ் மற்றும் ரீனா குட்டிகளாக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு விளான்களிலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உற்சாகமான காலை நேர வணக்கங்களோடு கேரளிலிருந்து லலிதன் வந்திருக்கிறாரு. அட்டாம்பட்டியிலிருந்து சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டிலிருந்து வீரமணிபாலன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் சிவானி நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. மேப்பிடி கந்தையிலிருந்து பிரசாத் வந்திருக்கிறாரு. அதே போல கின்யா மஃபூட் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யோகேஸ்வரன் தர்ணிகாய் ஸ்ரீ வாணி விலா சைவ உணவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்பதோடு மனைவி கௌரி மகள்மார்களான கமதா ஸ்ரீ அம்தா அம்சிதாஸ்ரீ அதே போல தன்வியாஸ்ரீ அம்மா விஜய கல்யாணி விஜயலட்சுமி அதே போல அப்பா யோகநாதன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல இனிமையான காலை பொழுது வணக்கம் அக்கா ஹெடன்ல இருந்து யசோத் நிற்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மொழராகலை கும்பகன்ல இருந்து கே தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடல் ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து உடைப்பிட்டு செல்லப் போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இருந்த அத்தனை உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நீங்க சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றும் நான் என்றென்றும் உங்கள் மின் காற்றலையின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே. ஹாப்பி வீக்.

0: அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை.
1: இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையுடன் இருந்து கொள்ள முடியும். இன்று ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விளக்கங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பிரதான தலைப்புச் செய்தியாக ஜனாதிபதியினுடைய கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எந்த சவாலையும் மேற்கொள்ள தான் தயாராக இருக்கிறேன், பதவி பறி போனாலும் கவலைப்பட மாட்டேன் என்பதான ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். நேற்று முன்தினம் சட்டத்தரணிகள் சங்கத்தோரிடம் பெற்ற விசர கலந்துரையாடலின் பொழுது அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியது இருக்கிறது. குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளால் எனது உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டி காரசாரமான உரை ஒன்றை நிகழ்த்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன விடயங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். பிரதமருடைய கருத்தை மேற்கோள் காட்டியும் உட்பக்கத்தில் ஒரு செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக கல்வி முறை மாற்றம் தொடர்பாக பல்வேறு விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். பரீட்சையை மையமாக கொண்ட தற்போதைய கல்வி முறையை நவீனமயப்படுத்தி மறுசீரமைப்பு என்பதாக பிரதமர் ஹரணி அமரசூருடைய கருத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு பத்திரிகைகள் தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் மற்றொரு விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்த தகவல்களுக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதான இடம் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் இந்த சைபர் குற்றங்கள் தொடர்பான ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1093 வெளிநாட்டவர்களை நாடு கடத்த தீர்மானம் என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்ற அதே வேளை இந்த ஊடக சந்திப்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுங்கல ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். கஞ்சிவானி இம்ரானை தேடுவது தோல்வி அல்ல, வெற்றி என்கிறார் ரொஹான் ஒழுங்கலை என்பதாக இன்றைய தினப்பத்திரிகைகள் ஒரு முக்கியமான தலைப்பினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு விவகாரம் குறித்தும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இந்த ஆண்டில் 1605 வீதி விபத்துகள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதில் 1693 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உயிரிழந்தவர்களில் 555 பேர் பாதசாரிகள் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதுதான் இந்த தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவல்களுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. நாட்டில் தற்பொழுது டெங்குவினுடைய தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. மக்கள் விழிப்புணர்வு செயற்பட வேண்டும் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளும் அது குறித்த செய்திகள் பிரதான செய்திகளாக வெளியாகின்றது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை இந்த டெங்குவினால் 68 பேர் உயிரிழந்திருப்பதான ஒரு அச்சுறுத்தலான தகவலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் உங்களுடன் விரிவாக பேசியிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகள் நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தான செய்திகளுக்கும் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஹிஸ்புல்லாவிடம் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருப்பதான தகவல் ஒன்றும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. பெக்கோ சமனினுடைய தாயருடைய படுகொலை கனிவுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்திற்கு பழிவாங்கும் படலம் என்பதாக ஒரு கருத்தினை மையப்படுத்தியதான செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இன்றைய தினம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இன்றைய தினம் விரகிசிறு பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்துதான் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம். ஜனாதிபதியுடைய கருத்தை மேற்கோள் காட்டிய அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது, எனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை நான் அறிவேன், நாட்டு மக்களுக்காக சவால்களை ஏற்க தயாராகவே உள்ளேன் என்கிறார் ஜனாதிபதி. உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப் போவதில்லை, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், மேல் நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 120 உயர்த்தப்படும் என்ற உபத்தலைப்புகளுடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாயிருப்பதை நாங்கள் காணலாம். உயிர்த்த ஞாயிறு வழக்கு விசாரணை நிறைவுறும் தருவாயில் என்பதாகவும் அதற்கு விசாரமான தலைப்பு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களுக்கு தான் இவ்வகையான தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்தியை தந்திருக்கிறது. எந்த சவாலையும் எதிர்கொள்ள நான் தயார், பதவி பறி போனாலும் கவலைப்பட மாட்டேன், மனப்பூர்வமாக ஏற்று விலகிச் செல்வேன், அதற்கும் தயாராக உள்ளதாக கூறுகிறார் ஜனாதிபதி அனுரா என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழன் பத்திரிகையும் பிரதான தலைப்புச் செய்தியாக தந்திருக்கிறது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணையால் எனது உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது, சட்டத்தரணிகள் முன் ஜனாதிபதி அனுரா தெரிவிப்பு, பதவியை பற்றி கவலை இல்லை எனவும் காட்டம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மாற்றங்களை செய்யும் போது சவால்களும் நெருக்கடிகளும் வரும், ஆனால் அவற்றுக்கு அச்சப்பட முடியாது, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணையால் புலனாய்வுத்துறையிடம் நடத்தப்படுகிறது, அவர்கள்தான் எனக்கும் பாதுகாப்பளிக்கிறார்கள், இந்த விசாரணைகளால் எனக்கும் ஆபத்து உள்ளதென நான் அறிவேன், ஆனாலும் சிலவற்றை செய்தாக வேண்டும், எனக்கிருக்கும் நிறைவேற்று அதிகாரத்தை அரசியலமைப்பு கப்பால் பயன்படுத்த மாட்டேன், ஆட்சிப்பிடத்தில் தொடர்ந்து அமர்ந்திருக்கும் எதிர்பார்ப்பில் இந்த பதவிக்கு வரவில்லை, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த ஒரு ஆபத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன், உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும் அறிவேன், ஆபத்துக்களை ஏற்காமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நம்பவில்லை, ஆபத்துக்கள் ஆபத்துக்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். அந்த ஆபத்துகளின் மத்தியில் எனக்கு பதவி பறிபோகமாக இருந்தால் முழு மனதுடன் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க தெரிவித்திருக்கிறார். இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று முன்தினம் நடந்த சந்திப்பின் பொழுதே இந்த கருத்துக்கள் அவரால் பகிரப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்காக ஏற்பாடாக இருக்கையில் அதற்கு முன்னர் அறிக்கைகள் வெளியிடுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது பரந்துபட்ட பேச்சுவார்த்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதே எனது நம்பிக்கையாகும். ஆனால் கருத்துரிமைக்கான முழு சுதந்திரமும் இருக்கிறது. எனக்கு இருக்கும் நிறைவேற்ற அதிகாரத்தையோ அல்லது எங்களிடம் இருக்கும் அதிகாரத்தையோ பயன்படுத்தி அரசியலமைப்புக்கு அப்பால் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன். அரசியலமைப்பு திருத்தத்தினால் ஏனைய ஜனாதிபதிகளைப் போன்று நானும் வெளியேற நேரிடும் என்று நீங்கள் எனக்கு இருக்கும் ஆபத்தை வெளிப்படுத்தியிருந்தீர்கள். நான் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு தயாராகவே இருக்கிறேன். ஆட்சிப்பிடத்தில் தொடர்ந்தும் அமர்ந்திருக்கும் எதிர்பார்ப்பில் இந்த பதவிக்கு வரவில்லை என்பதான விடயம் ஜனாதிபதியினால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக எந்த ஒரு ஆபத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆபத்து இல்லாமல் மாற்றம் ஒன்று ஏற்படும் என்று நம்பவில்லை. ஆபத்துக்களின் மத்தியிலேயே இப்போது மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. எனது பாதுகாப்புக்கும் அவர்களை பொறுப்பு கூற வேண்டும். நானும் விசாரணைகளுக்கு செல்கிறேன். அதனூடாக உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும் அறிவேன். ஆபத்துக்களை ஏற்காமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நான் நம்பவில்லை. ஆபத்துக்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். இதுவும் இந்த நாட்டு மக்களுக்காக என்பதையும் நான் நம்புகிறேன். அந்த ஆபத்துக்களின் மத்தியில் எனக்கு பதவி பறிபோகமாக இருந்தால் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு பதவியிலிருந்து வெளியேற தயாராக இருக்கிறேன் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். சிறப்புரிமைகள் வரையறைகள் எவ்விடத்தில் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். தம்மால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் எதிர்காலத்தில் தலைமை நீதியரசர் கதிரையில் அமர முற்படுவது எவ்வாறு சிறப்புரிமை இல்லாமல் போகும்? ஆனால் அவ்வாறு இடம்பெற்ற வரலாறுகளும் இருக்கின்றன. இவ்வாறான விடயங்கள் தனி நபர் ஒருவரை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற சிறப்புரிமைகளாகும். உயர்நீதிமன்ற நீதியரசர்களுடைய எண்ணிக்கையை 11 7 வரை அதிகரித்திருக்கிறார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுடைய எண்ணிக்கையை 12 20 வரை அதிகரிக்கிறார்கள் என்றால் தம்மால் தெரிவு செய்யப்பட்ட குழு ஒன்று நீதிமன்ற நியமனங்களை இலக்கு வைத்து இதனை செய்தார்களா என்றும் பொருள் கொள்ள முடியும். நீதித்துறையில் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு மாற்றமும் சிறப்புரிமை அல்லது இன்னும் ஒரு நபர் மீது முன்னெடுக்கப்படும் தேவையற்ற தலையீடு என்று பொருள் விளக்க முடியும். ஆனால் அப்படியொன்றும் இல்லை என்பதை நம்புகிறோம். சம்பள உயர்வு முதல் வாகன அனுமதி பத்திரம் பெற்றுக் கொடுத்தல் வரை சிறப்புரிமையாக விளக்கப்படுத்த முடியும். ஆனால் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை தனிநபர் ஒருவருடைய சிறப்புரிமையாக கொள்ள மாட்டேன். மாறாக முழு நீதிமன்ற கட்டமைப்பையும் தற்போது இருக்கும் நிலைமையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு மாற்றியமைப்பதாகவே நான் கருதுகிறேன். எங்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த யோசனை நடைமுறைக்கு வரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யாராவது ஒருவர் ஓய்வில் செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, அல்லது யாராவது ஒருவருக்கு சாதகமாகவும் அமையலாம். நீதித்துறையில் உள்ள பதவி வெற்றிடங்களை 1 நிறைவு செய்வோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் 23,000 குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. 3,000 சாட்சியாளர்கள் இருக்கிறார்கள். மேல் நீதிமன்றங்களில் உள்ள நீதிபதிகளே இந்த வழக்கை விசாரணை செய்யும் 3 நீதிபதிகள் அமர்வில் இருக்கிறார்கள். தற்போது அந்த வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. இது நீதிக்கான மக்களின் எதிர்பார்ப்புகளுக்குரிய வழக்கு என்பதால் மேல் நீதிமன்ற நீதிபதியை மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நியமிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அந்த ஒரு விடயமே இதில் தாக்கம் செலுத்தியிருக்கிறது. உயர் நீதிமன்றத்தில் உள்ள சிக்கல்கள் ஓரளவு குறைந்திருக்கின்றன. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயே சிக்கல்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை வெற்றிடமாக வைத்துக் கொண்டு உயர்நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு வழங்குவது பொருத்தம் என்று எண்ணினேன். தனிப்பட்ட நபர் ஒருவரை எதிர்பார்த்து இந்த பதவி வேற்றிடங்களை ஏற்படுத்த நான் முயற்சிக்கவில்லை என்பதாகவும் ஜனாதிபதி இந்த சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் விரைவில் நிறைவுக்கு வரும் என்ற அறிக்கை வெளியாக இருந்தது. அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எம்முடைய நோக்கம் என்பதையும் ஜனாதிபதி இந்த இடத்தில் சுட்டிக்காட்டியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தேவை என்றால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் விசாரணைகளை கிடப்பில் போட்டிருக்க முடியும். இந்த வழக்கில் சாட்சியாளர்கள் மாத்திரம் 3,000 பேர் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மீண்டும் யார் இந்த வழக்கை விசாரணை செய்வது? எப்போது மக்களுக்கு நீதி கிடைக்கும்? விசாரணை நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும். லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அலுவலகம் கொழும்பில் மாத்திரம் இருக்கிறது. அதற்கு பதிலாக நாடு முழுவதும் 24 அலுவலகங்களை ஆரம்பிப்பதற்கும் அதிகாரிகளை நியமிப்பதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிக கொடுப்பனவுகளை வழங்கும் ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் திணைக்களத்திலும் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை இருக்கிறது. அதனால் புதிதாக 10,000 போலீஸ் அதிகாரிகளை சேவைக்கு இணைத்துக் கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்போம். மேன்முறையீட்டு நீதிமன்றங்களை சில வருடங்களுக்கு மாகாண மட்டத்தில் அமைப்பதற்காக அரசியலமைப்பில் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிகாரங்கள் பரவலாகாது. 4 அதிகரிப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. மேல் நீதிமன்றத்திலும் அதிக வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. புதிதாக 11 மேல் நீதிமன்றங்களை நிர்மாணிக்க தீர்மானித்திருக்கின்றோம். அப்படி என்றால் மேல் நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட வேண்டும். தற்போது 110 பேருடைய எண்ணிக்கையை 120 வரையிலும் அதிகரிக்க தீர்மானித்திருக்கின்றோம். நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதன் அடிப்படையில் நீதிபதிகளுடைய நியமனங்களும் அடுத்தடுத்து இடம்பெறும். நீதவான் நீதிமன்றங்களுக்கு புதிதாக 50 நீதவான்களை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நியமனங்களில் என்னால் தலையிட முடியாது. தொழிற்துறை சார்ந்தவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். நீதிபதிகளுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வரவு செலவு திட்டத்தினூடாக நடவடிக்கை எடுப்போம் என்பதான விடை தெரியும். ஜனாதிபதி இந்த சந்திப்பின் பொழுது தெரிவித்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே மிக முக்கியமான ஒரு உரையாக, அனைவருடைய அவதானத்தையும் ஈர்த்த உரையாக, ஜனாதிபதிக்கு எதிராக அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகின்ற அநேகமான விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு உரையாக அந்த உரையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோலவே பிரதமருடைய கருத்தை மேற்கோள் காட்டிய ஒரு செய்தியும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகையிலிருந்து எடுத்துக்கொள்கின்றோம். தினகரன் பத்திரிகை 4 பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அதனை பிரசுரித்திருப்பதை நாங்கள் காணலாம். பரீட்சையை மையமாக கொண்ட தற்போதைய கல்வி முறை நவீனமயப்படுத்தி மறுசீரமைப்பு, பிரதமர் ஹரணி அமரசூரிய அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கல்வி மற்றும் மதிப்பீட்டு முறைகளை நவீனமயப்படுத்தி பரீட்சையை மையமாக கொண்ட கல்வி முறைமையிலிருந்து விலகி திறன்கள், படைப்பாற்றல், அனுபவ கற்றல் மற்றும் மாணவர்களுடைய முழுமையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற கல்வி சிறப்பின் 250 ஆண்டுகள் இலங்கை அமெரிக்கரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ற பொது சொற்பொழிவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே பிரதமர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க இலங்கை ஃபுல் பிரைட் ஆணைக்குழுவினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது மேலும் உரையாற்றிய பிரதமர் இலங்கையினுடைய தற்போதைய கல்வி மறுசீரமைப்பில் மதிப்பீட்டு முறையை மாற்றியமைத்தல் முக்கிய அம்சமாகும். மாணவர்கள் பரீட்சைகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதில் மாத்திரம் கவனம் செலுத்துவதை தவிர்த்து செயற்பாடுகள் மற்றும் நேரடி அனுபவங்கள் ஊடாக கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை அதிகரிப்பதே கல்வி மறுசீரமைப்பினுடைய நோக்கம் என்ற விடயத்தினையும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். எனினும் தற்போதைய கல்வி முறையினுடைய பலன்களை முற்றாக கைவிடும் நோக்கம் அரசாங்கத்திற்கு இல்லை என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது அடையாளப்படுத்தியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே பல தலைமுறைகளை கல்வி ரீதியாக வெற்றிடை செய்திருக்கின்ற தற்போதைய கட்டமைப்பை நவீன தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைப்பதனுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைய கல்வி சூழலுக்கு ஏற்ப ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே டிஜிட்டல் அறிவை வலுப்படுத்துவது அவசியமாகும். கல்வி சார்ந்த மற்றும் தொழில்சார் கல்வி பாதைகளுக்கு சமமான அங்கீகாரமும் மதிப்பும் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் அவர் இங்கு சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். இலங்கையினுடைய கல்வி மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வதேச நிபுணத்துவமும் ஒத்துழைப்பும் முக்கியமானது எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கைக்கான உள்ளூர் மற்றும் சர்வதேச நிபுணர்களுடன் தொடர்ந்தும் இணைந்து செயற்பட்டு அனைவரையும் உள்ளடக்கிய நவீன மற்றும் எதிர்கால சவால்களுக்கு தயாரான கல்வி முறையை உருவாக்குவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதன்பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்து அவதானம் செலுத்திருக்கின்றோம். அதாவது தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அதனை மையப்படுத்தியதாக இருக்கிறது. சைபர் குற்றங்கள், 1093 வெளிநாட்டவர்களை நாடு கடத்த தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை, சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட வாகனங்கள், வீடுகளை அரசுடமையாக்க திட்டம், வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 93 நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடிவு என்பதாக உபதலைப்புகள் அதற்கு வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இந்த சைபர் குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளுடன் தொடர்புடைய 1093 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து வெளிநாட்டவர்களையும் நாடு கடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டும் வகையில் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப் யூ உட்லர் இதனை தெரிவித்திருக்கிறார். பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதில் இந்த 2024 இடம்பெற்ற 26 சம்பவங்கள் தொடர்பில் 573 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 2025 இடம்பெற்ற 2 சம்பவங்களில் மேலும் 26 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 24 சுற்றுவளைப்புகளின் மூலம் 1093 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து வெளிநாட்டவர்களையும் நாடு கடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்
2: தெரிவித்தார். ரத்து நிவேதன ஹரஹா மேவன விட சககருவான் 38 தினை ஸ்ரீலங்காவிட அப்பிட கென்னாகன்னட ஹக்கியுடா. ரத்து நிவேதன நுமைத்திவ அப்பிட மேவன விட நமகி அபராத கருவான் 35 தினைக்கு ஸ்ரீலங்கா.
1: சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டு 34 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதான ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை நாட்டில் இடம்பெற்ற குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கின்ற 93 நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு சர்வதேச போலீசாரான இன்டர்போல் ஊடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ உட்லர் தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே 2024, 2025, 2026 இதுவரையான காலப்பகுதியில் இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கையின் அடிப்படையில் 38 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மேலதிகமாக போலீஸ் மா அதிபருடைய நேரடி தலையீட்டின் மூலம் மேலும் 35 முக்கிய மற்றும் பிரபல குற்றச்செயல் கும்பல் சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர முடிந்திருக்கிறது. இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்களை அரசுரிமையாக்குவதற்கு விசர வேலி திட்டமும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்படி 2024 சுமார் 1490 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும் 2025 1549 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களும் அரசாங்கத்திற்கு கையகப்படுத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக முடக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் 2026 ஜனவரி 1 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 839 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத சொத்துக்களை அரசுரிமையாக்குவதற்கான ஆரம்ப சட்ட நடவடிக்கைகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த 3 வருட காலப்பகுதியில் 4652 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2026 மாத்திரம் 2168 கிலோகிராம் போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்த கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு பிரதான விடயம் குறித்த ஒரு செய்தியையும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. அதாவது இந்த கஞ்சமான இம்ரானை தேடுவது தோல்வி அல்ல, வெற்றி என்கிறார் ரொஹான் ஒழுகர் என்பதான ஒரு செய்தி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவரும் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். மலேசியா போன்ற அடையாளம் தெரியாத புதியதொரு நாட்டில் அந்த நாட்டு போலீசார் மற்றும் ஏனைய பாதுகாப்புத்துறையினருடைய உதவியை பெற்று தலைமறைவாக இருக்கின்ற கஞ்சுபான் இம்ரானை தேடும் நடவடிக்கையில் இறங்கிய முயற்சி தாம் ஒரு வெற்றியாகவே கருதுவதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுகல தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தி அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பொதுவாக தமது நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்லும் போது அங்கு இருக்கின்ற சூழல் குறித்து முழுமையான புரிதல் இல்லாத நிலைமையை காணப்படலாம் என்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
3: සාර්ථක මෙහෙමක් නෙමෙයි සාර්ථක මෙහෙමක් ඉතින් අපි වතුරට බැස්සා ආයේ බාර දීලා තිබුණේ ඒ සම්බන්ධයෙන් බන්ධනාගාර ඒ විමර්ශනයක් සිද්ධ වෙනවා.
1: இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது ஊடகவியலாளர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். எனவே சிறைச்சாலை விவகாரங்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்த கேள்விகளும் எழுப்பப்பட்டிருந்தன. மலேசியா போன்ற அடையாளம் தெரியாத புதியதொரு நாட்டில் அந்நாட்டு போலீசாருடைய உதவியுடன் சந்தேக நபரை தேடி நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தும் அவ்வாறதொரு நடவடிக்கையில் களமிறங்கியதை தோல்வி என நினைக்கக்கூடாது, மாறாக அதன் வெற்றியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாதாள உலக குழுவினர் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் சமூகத்தில் தங்களுடைய அதிகாரத்தையும் பலத்தையும் மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவே துப்பாக்கிச் சூடு உள்ளிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறான குற்றச் செயல்கள் இடம்பெறுவதற்கான முக்கிய காரணம் குறித்த குழுக்கள் தங்களுக்கிடையிலான அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயல்வதையாகும் என்ற விடயத்தினையும் இதற்பொழுது அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அண்மை காலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஒரு விளக்கம் அளிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பாக அந்த சந்திப்பு அமைந்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்து அழுத்தம் இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளை தந்திருக்கின்றனர். அதாவது இந்த ஆண்டில் 1605 வீதி விபத்துகள் இடம்பெற்றிருப்பதாகவும் 1693 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அந்த செய்திக்கு தலைப்பட்டிருக்கிறது. நேற்று கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர இதனை தெரிவித்திருக்கின்றார். உயிரிழந்தவர்களில் 555 பேர் பாதசாரிகள் என்றும் 603 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல 119 பேர் பின்னால் அமர்ந்து வந்தவர்கள் என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாகன சாரதிகள் அதேபோல வாகனங்களில் பயணிப்போர் மிக அவதானமாக இந்த விடயத்தினை உற்று நோக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கின்றோம். எனவே ஒரு பாரிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை இன்று உருவெடுத்திருப்பதை நாங்கள் மறுக்க முடியாதிருக்கிறது. எனவே வீதி விபத்துக்களினால் பெருமதி வாய்ந்த உயிர்களை நாங்கள் இழந்த வண்ணம் இருக்கின்றோம். எனவே இந்த 115 பேர் சைக்கிள் ஓட்டுநர்களாகவும் 136 பேர் வாகன சாரதிகளாகவும் மற்றும் 162 பேர் சாதாரண பயணிகள் என்றும் இதன் பொழுது அவர் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் கடந்த வருடத்திலுடன் இதே காலப்பகுதியில் ஒப்பிடுகையில் இவ்வாண்டு வீதி விபத்துகளுடைய எண்ணிக்கையில் சிறியளவு குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் அதிபர் மேலும் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கும் இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபோலவே நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். குறிப்பாக இதனோடு இணைந்த ஒரு விடயமாக, அதாவது இந்த அச்சுறுத்தல் உரிய விடயமாக பார்க்கப்படுகின்ற டெங்கு தொடர்பான தகவல்கள் பத்திரிகையில் மிக முக்கியமான செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்

பிளவடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிட்டிருக்கின்றோம். தீவிரமடையும் டெங்கு பரவல், இதுவரை 68 பேர் உயிரிழப்பு, 12 நாட்களுக்குள் 5714 பேர் பாதிப்பு என்பதாக ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளும் இது ஒரு செய்திகளுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கின்றன. நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்து வரும் நிலையில் டெங்குவால் 91,059 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 68 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விடயம் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று முன்தினம் 12 தேதி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. நாட்டில் டெங்கு நோய் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நடப்பாண்டில் இதுவரையான காலப்பகுதியில், அதாவது ஆகஸ்ட் 12 வரை, டெங்கு நோயால் 91,059 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 68 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதேபோல நாடு முழுவதும் 119 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு டெங்கு பரவும் அதிவேக அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. நாட்டில் டெங்கு நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மரண வீதம் 0.07 வீதமாக அதிகரித்து காணப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 12 நாட்களுக்குள் மாத்திரம் 5714 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள் என்ற விடயத்தினை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதனோடு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற ஜூலை மாதத்தில் மாத்திரம் 29,971 நோயாளர்கள் பதிவாகி இருக்கிறார்கள். ஜூன் மாதத்தில் 21,533 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருக்கின்ற அதேபோல மே மாதத்தில் 8,590 டெங்கு நோயாளர்களும், ஏப்ரல் மாதத்தில் 5,651 டெங்கு நோயாளர்களும், மார்ச் மாதத்தில் 6,013 டெங்கு நோயாளர்களும், பிப்ரவரி மாதத்தில் 5,721 டெங்கு நோயாளர்களும், ஜனவரி மாதத்தில் 7,866 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். மாகாண ரீதியில் அவதானிக்கின்ற பொழுது மேல் மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மேல் மாகாணத்தில் 48,244 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இதுவரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தென் மாகாணத்தில் 13,450 பேரும், சபரகம் மாகாணத்தில் 7,478 பேரும், மத்திய மாகாணத்தில் 8,116 பேரும், கிழக்கு மாகாணத்தில் 3,763 பேரும், மேல் மாகாணத்தில் 4,543 பேரும், ஊவா மாகாணத்தில் 2,543 பேரும், வடமத்திய மாகாணத்தில் 1,594 பேரும், வடமத்திய மாகாணத்தில் 1,594 பேரும், வடமாகாணத்தில் 1,328 பேரும் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை மாவட்ட அடிப்படையில் கம்பஹா மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்கள் தங்களுடைய சுற்றுச்சூழலை மிக சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மூலமாக பெருமதி வாய்ந்த உயிர்களை, குழந்தைகளுடைய உயிர்கள், பெரியோர்கள், அதுபோல இளையோர்களுடைய உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். மிக அவதானமாக செயற்பட வேண்டிய ஒரு காலம் இது என்பதையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அறிய தருகின்றோம். மேலும் மாத்திரையில் 6,014 பேரும், கழுத்துறையில் 5,908 பேரும், கண்டியில் 6,491 பேரும், ரத்தினபுரியில் 4,904 பேரும், காலியில் 4,996 பேரும் என டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தினை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே நாளுக்கு நாள் இதனுடைய அதிகரிப்பை தவிர்க்க வேண்டியதற்காக அரசாங்கம் பல்வேறு வேலைத்திட்டங்களையும் முன்வைத்து வருகின்ற நிலையில் அதற்கான ஒத்துழைப்பிலையும் மக்கள் வழங்க வேண்டும் என்பதை வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அறிவுறுத்த விரும்புகிறோம். அதுபோல சமூக நலன் விரும்பிகள், அதுபோல சமூக நலன் அமைப்புகள் ஒன்றிணைந்து பாடசாலை மாணவர்கள், பாடசாலை வளாகங்கள் ஆகியவற்றையும் சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனை ஒரு சாதாரண பிரச்சனையாக கைவிட்டுவிடக்கூடாது என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதுபோல மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற்பக்கத்தில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 3 மாவட்டங்களில் கடும் வறட்சி, 39,000 பேர் பாதிப்பு, எல்நினோ தாக்கம் இம்மாதம் முதல் தீவிரம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாடு முழுவதும் நிலவுகின்ற இந்த வறட்சியான காலநிலை காரணமாக 3 மாவட்டங்களில் 9 பிரதேச செயலக பிரிவுகளில் 12,182 குடும்பங்களைச் சேர்ந்த 39,019 பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த நிவாரண சேவை நிலையத்தினுடைய சிரேஷ்ட செயலாளர் பிரகீத் தனஞ்சூரிய தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் 3,478 குடும்பங்களைச் சேர்ந்த 12,212 பேர் கடுமையான குடிநீர் நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் இதன் பொழுது
சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அம்பாரை, மொனராகலை மற்றும் பதுளை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 4 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் குடிநீர் பற்றாக்குறையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயமும் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலமாக இந்த விடயம் குறித்து அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில்தான் இந்த செய்திக்கு இன்றைய தினப்பத்திரிகள் இவ்வகையாக தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தடையின்றி குடிநீரை வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மாவட்ட செயலாளர்கள் ஊடாக சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் அரசாங்கத்திடம் போதுமான நீர் பவுசர் வாகனங்கள் இல்லாத சந்தர்ப்பங்களில் தனியார் நீர் பவுசர் வாகனங்களை வாடகைக்கு பெற்றுக் கொண்டாவது மக்களுக்கு தடையின்றி குடிநீரை விநியோகிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் கடும் வறட்சியான காலநிலை நிலவுவதாக வளிமண்டல் வியல் திணைக்களம் கூறியிருக்கிறது. நிலவுகின்ற இந்த கடும் வறட்சி காரணமாக பல பகுதிகளில் குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கான நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீரின்றி விவசாய நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது மிகவும் சிரமமாகியுள்ளதாக விவசாயிகள் கூறுகிறார்கள். தற்போதைய நிலைமைக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நாடு முழுவதும் நிலவுகின்ற இந்த வறட்சியான காலநிலைக்கு எல்னினோ காலநிலை நிலைமை முக்கிய காரணியாக இருப்பதாகவும் இந்த எல்னினோ காலநிலை நிகழ்வினுடைய தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீரை பயன்படுத்துகின்றவர்கள் மிக சிக்கனமாக நீரை பயன்படுத்த வேண்டிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எனவே இவ்வகையான பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்க விரும்புகிறோம். அதுபோல இந்த நாட்டினுடைய ஜூன் மாதத்திற்கான வறுமை கோட்டு சுட்டன் வெளியிடப்பட்டிருப்பதான ஒரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் அது குறித்த செய்தி 4 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. 17,592 ரூபாவாக அதிகரிப்பு. நுவரெலியா மாவட்டத்தில் 18,500 ரூபாய், யாழ்ப்பாணத்தில் 17,169 ரூபாய் என்பதாக அதற்கு உபதலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டின் ஜூன் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு சுட்டன் 17,592 ரூபாவாக அதிகரிப்பதாக குடி சனத்தொகை புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு சுட்டன் 277 ரூபாவால் அதிகரித்துள்ளது என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பில் அந்த திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்ற பொழுது ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாதம் ஒன்றுக்கு தேவையான குறைந்தபட்ச தொகையே உத்தியோகபூர்வ வறுமை கோடாக பதிவு செய்யப்படுகிறது. அதன்படி கடந்த ஜூன் மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தின் உத்தியோகபூர்வ வறுமை கோட்டு சுட்டன் 18,973 ரூபாவாக பதிவாகி இருப்பதாகவே அந்த செய்தியை குறிப்பிடுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதனோடு இணைந்த இன்னும் பல்வேறு செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கம்பக மாவட்டத்தில் 18,876 ரூபாவாகவும் பதிவாகி இருக்கிறது. இதேவேளை குறைந்தபட்ச உத்தியோகபூர்வ வறுமை கோடு மொனராங்கலை மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது. அங்கு அது 16,821 ரூபாவாக பதிவாகி இருக்கிறது. மலையக மக்கள் சரிந்து வாழ்கின்ற நோரலியா மாவட்டத்தில் 18,500 ரூபாவாகவும், யாழ்ப்பாணத்தில் 17,169 ரூபாவாகவும், மன்னார் மாவட்டத்தில் 18,019 ரூபாவாகவும் உத்தியோகபூர்வ வறுமை கோடு பதிவாகி இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தரவாக அந்த தரவு இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான செய்தி குறித்தும் அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். அண்மை காலமாக அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம், புதிய யாப்பு திருத்தம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் தற்பொழுது ஒரு முக்கியமான கருத்து பிரசுரமாக இருக்கிறது. புதிய யாப்பு திருத்தம் அரசாங்கம் மீளாய்வு செய்வது அவசியம், இன்றில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு தயாராக கோருகிறார் ரஜீவ் என்பதாக அதற்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை முதற்பக்கத்தில் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ரஜு அமரசூரிய தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே சமூக வலைதளங்களிலும் அதிகமான பேசு பொருளாக மாறியிருக்கின்ற இந்த விடயம் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானம் செலுத்த இருக்கின்றோம். அரசாங்கம் தற்போது வரையில் கடந்து வந்த பயணத்தை தொடர்ந்து செல்வதா என்பதை அவர்களை தீர்மானிக்க வேண்டும். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் ஜனாதிபதியும் அரசாங்கமும் மீண்டும் சிந்தித்து தேவையான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். எங்களுடைய யோசனைகளை எதிர்பார்ப்பவர்களாக இருந்தால் இதனை விட கடுமையாக வரையறைக்குள் இதனை தடுத்து நிறுத்தக்கூடிய எங்களால் முடிந்த சகலதையும் செய்வோம். எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அரசாங்கம் தொடர்ந்து பயணிக்குமாக இருந்தால் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுவது அவசியமாகும் என்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ரஜு அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான கருத்துக்களை மையப்படுத்தியதாக அவருடைய உரை அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக இந்த புதிய அரசியலமைப்பு திருத்தம்
தொடர்பிலான சந்திப்பொன்று அகில இலங்கை ஜமீத்துல் உலமா மற்றும் சட்டத்தணிகள் சங்க தலைவர்களுக்கிடையில் கொழும்பில் நேற்று 13ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. அந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த கருத்து அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அது குறித்த செய்திகளை நாங்கள் அவதானிக்கலாம். சட்டத்தணிகள் சங்கத்தினுடைய தலைவர் ரஜு அமரசூரியா அகில இலங்கை ஜமீத்துல் உலமா சபையினுடைய பிரதிநிதிகளை கொழும்பில் நேற்று சந்தித்து 22ஆம் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடிய பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல 22ஆவது திருத்த முயற்சியை அரசாங்கம் கைவிட வேண்டும் சட்டசபைகள் சங்கத்தினுடைய தலைவர் அகில இலங்கை ஜமீத்துல் உலமா சபையிடம் தெரிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் பொழுது சட்டத்தணிகள் சங்கத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஜனாதிபதி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டையும் கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். சட்டத்தண்டைகள் என்ற அடிப்படையில் இந்த திருத்தத்தை முழுமையாக எதிர்க்கிறோம். அதற்கான காரணங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் சகலரும் மக்களின் பக்கமே இருக்கிறோம். இந்த திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் அரசாங்கம் மாத்திரமே உறுதியாக இருக்கிறது என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஜனாதிபதியும் அரசாங்கமும் இந்த விடயம் தொடர்பில் மீண்டும் சிந்தித்து தேவையான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். தற்போதைய சந்தர்ப்பத்தில் இது அவசியமற்றவராகும் என்பதாக எங்களுடைய கருத்து இருக்கிறது. இந்த சந்திப்பில் இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. எங்களுடைய யோசனைகளை முன்வைத்தோம். தீர்மானத்தின் பின்னரே ஜனாதிபதியை சந்தித்துள்ளோம். ஏப்ரல் மாதத்தில் ஜனாதிபதியை சந்திக்க அனுமதி கோரியிருந்த பொழுதும் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் உண்மையில் அது நாட்டுக்கான செயற்பாடாக இருக்க வேண்டும். அவசர அவசரமான நடவடிக்கைகளை ஓரங்கட்டிவிட்டு நாட்டுக்காக சாதகமான தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும். இந்த திருத்தம் நாட்டுக்கும் எதிர்காலத்துக்கும் பொருத்தமற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடாகும். கருப்பு கரையை உருவாக்க நீதிமன்ற சுயாதீன தன்மை தொடர்பில் பாரிய சந்தேகம் உருவாகும். நாட்டின் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த தீர்மானம் தொடர்பில் மீண்டும் சிந்திக்குமாறு நாங்கள் கோரியிருக்கிறோம். தற்போது வரையில் அரசாங்கம் வந்த பயணத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்வதா என்பதை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும். நாங்கள் சட்டரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். இருந்த போதும் நாங்கள் எதிர்பார்க்கும் பரந்துபட்ட நிபுணத்துவமாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று தற்போதும் நம்புகிறோம். மக்களுக்காக நன்மையான விடயம் ஒன்றை செய்கிறோம் என்றால் வெளிப்படை சகரது கருத்தையும் பெற்று ஒரு நடுநிலையான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆனால் நேற்று முன்தினம் வரை ஒரே பக்கத்தில் மாத்திரமே இது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தில் இன்னும் ஒரு பக்கமும் இருக்கிறது. இந்த விடயத்தில் எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் எதிர்ப்பை தெரிவிப்போம். இந்த விடயத்தில் சிறந்த தீர்மானத்துக்கு வர முடியும். எங்கள் கையில் ஒன்றுமில்லை. எங்களிடம் ஆட்சி பலமோ பாராளுமன்ற பலமோ இல்லை. மக்களே பாராளுமன்றத்தை பிரதித்துவம் செய்கிறார்கள். சாதகமான தீர்மானம் ஒன்றை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய யோசனைகளை எதிர்ப்பார்களாக இருந்தால் இதனை விட கடுமையாக எங்களின் வரையறைக்குள் இதனை தடுத்து நிறுத்தக்கூடிய எங்களால் முடிந்த சகலவற்றையும் நாங்கள் செய்வோம். எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் அரசாங்கம் தொடர்ந்தும் பயணிக்கமாக இருந்தால் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படுவது அவசியமாகும். இதனூடாக நீதிமன்ற நீதியரசர்களுக்கும் ஒரு நலன் கிடைக்கிறது. காரணம் அவர்களுடைய ஓய்வு வயது அதிகரிக்கிறது. அவர்களையும் சிக்கலுக்குள்ளாக்காமல் அமைச்சரவையின் ஊடாக நேரடியான சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியும். தேசிய மக்கள் சக்தியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு குறித்தே கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் சட்டத்தின் பிரகாரம் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியும். புதிய அரசியலமைப்பை கொண்டுவரும் போது அது தொடர்பில் பரந்துபட்ட அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி பொறுமையாக செய்ய முடியும். இந்த புதிய திருத்தம் அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டியதொன்று இல்லை. இந்த விவகாரத்தில் எங்களுக்கு வேறு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான கருத்துக்களை மையப்படுத்தி அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல இன்னும் பலரும் இது குறித்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இது தொடர்பான ஒரு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர் கூறிய கருத்து தொடர்பாக இந்த விளம்பரடி உலகின் பின்னர் பார்க்கலாம்.

விளைவடைவடையின் பின்னர் சுயாதீன செய்தி பரவுகின்றோம். அடுத்ததாக நாங்கள் எதிர்கட்சித் தலைவருடைய கருத்து தொடர்பாக அவதானம் செலுத்தவிருக்கின்றோம். குறிப்பாக தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் இந்த செய்தியை தந்திருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது மக்களின் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் உட்பக்கங்களில் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதால் மக்களின் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்காது. நாட்டு மக்களின் பிரச்சனைகளை புறக்கணித்து புதிய அரசமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதன் மூலம் ஜனநாயகத்தை சீர்குலைத்து சர்வாதிகார ஆட்சியை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான நடவடிக்கைகள் நீதித்துறையுடைய சுதந்திரத்துக்கு வழங்கப்படும் மரண அடியாகும். இதன் மூலம் ஜனநாயகமும் சட்டத்தினுடைய ஆட்சியும் பாதிக்கப்படுவதுடன் நாட்டின் நீதி வழங்கும் பொறிமுறை பலவீனமடையும். நாட்டில் எண்ணற்ற பிரச்சனைகள் காணப்படும் நிலையில் அவற்றுக்கு தீர்வு காணாமல் தனிக்கட்சி ஆட்சியை நிறுவ அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டை முன்வைத்திருக்கின்றார். கிரிந்த மீன்பிடி துறைமுக படகு பகுதியில் வசிக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சினைகளை கேட்டறிவதற்காக அங்கு சென்ற பொழுதே எதிர்க்கட்சித் தலைவரினால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் விவசாயிகள், மீனவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதுடன் கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை மேம்படுத்துவதன் மூலமே வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் உருவாக்கப்பட முடியும். அத்துடன் மக்கள் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைப்பதாகவும் மின்சார கட்டணத்தை 33% குறைப்பதாகவும் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலையிலேயே எரிபொருளை வழங்குவதாகவும் அரசாங்கம் முன்னர் வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் அவற்றில் எதுவும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன் பொழுது தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதுபோலவே தொடர்பான மற்றொரு செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருக்கிறது. அதாவது ஊடகத்துறை அமைச்சருடைய கருத்தை மையப்படுத்தியதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 22வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக முழுமையாக நீதித்துறை மறுசீரமைப்பு, வழக்கு விசாரணை வேகம் எடுப்பதால் சில குழுக்கள் குழப்பத்தில் என்பதாக அவருடைய கருத்து அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது. நீதித்துறை முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டு நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகள் விரைவாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதால் சில குழுக்கள் குழப்பமடைந்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நரேந்திர ஜாதிச தெரிவித்திருக்கின்றார். அவ்வாறான குழப்பம் அவர்களுடைய இயல்பான நிலையாகும் எனவும் குறிப்பிட்ட அமைச்சர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்த பாதாள உலக குழுக்களுடைய பல முக்கிய தலைவர்கள் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே அண்மை காலத்தில் பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்றிருந்த மோதல் குறித்தும் அவர் கருத்துக்களை வெளிப்பட்டிருந்தார். கடுமையான மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. எனினும் அந்த குழுக்களினுடைய முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதன் பின்னர் அவ்வாறான சம்பவங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்திருக்கின்றன. அரசாங்கம் பொறுப்பேற்ற போது நாடு மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் மூச்சுவிட முடியாமல் இருந்த நோயாளி ஒருவர் போன்ற ஒரு நாடு இங்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. அந்த நோயாளியை சாதாரண வார்டுக்கு மாற்றி தற்போது ஆரோக்கியமானவர்களாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம். அரசாங்கம் செய்திருப்பது இதுதான். நாட்டின் நீதிமன்றங்களில் சுமார் 11 லட்சம் வழக்குகள் தேங்கியிருக்கின்றன. அவற்றில் பல வழக்குகள் நீண்ட காலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கின்றன. மல்வத்து மகாநாயக்க தேர்தலை சந்திக்க சென்ற பொழுது தமக்கு தெரிந்த ஒரு வழக்கு சுமார் 20 ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறான நீண்ட வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தற்போது நாட்டில் சுமார் 400 நீதிபதிகள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 ஆண்டுகளால் அதிகரிக்கும் வகையிலேயே 22வது அரசமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டி பேசியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய ஆசிரியர் தலைப்புகளும் அதனை மையப்படுத்தியதாக பிரசுரமாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையும் அது குறித்த ஆசிரியர் தலைப்பை தந்திருக்கிறது. நீதித்துறை மறுசீரமைப்புகளும் அதன் எதிர் வினைவுகளும் வினைகளும் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக முன்மொழியப்பட்டிருக்கின்ற 22வது அரசமைப்பு திருத்தம் மற்றும் நீதி மறு

சுயாதீனத்தன்மைக்கு ஆபத்தை விளைவித்து விடுமோ என்ற ஒரு அச்சமும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு மட்டங்களில் எதிர்ப்பு குரல்களும் ஒரே நேரத்தில் உருவெடுத்திருக்கிறது என்பதனையும் அந்த ஆசிரியர் தலைப்பு சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச ரீதியில் எழும் கவலைகள், நாட்டின் உயரிய மத தலைவர்களுடைய அறிவுறுத்தல்கள் மற்றும் சட்டத்துறையினுடைய பிரதான பங்காளிகளான சட்டத்தரணிகளினுடைய ஆலோசனைகள் ஆகியவற்றை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வெளிப்படைத்தன்மையுடனும் பரந்த ஆலோசனைகளுடனுமே முன்வைக்கப்படும் நீதி மறுசணைப்பு மட்டுமே மக்களுடைய நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் என்பதாகவும் அந்த ஆசிரியர் தலைப்பு சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல இன்றைய தினம் இன்னும் பல செய்திகள் காலை முரசு பத்திரிகையுடைய பிரதான செய்திகளாக பிரசுரமாகிறது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்களையும் நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக பல்வேறு முக்கியமான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. மட்டக்களப்பில் மீன்பிடி ஒருங்கிணைப்பு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அது குறிப்பான செய்தி புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக காலை முரசு பத்திரிகையில் பிரசுரமாகியிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்ட மீன்பிடி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றிருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான கந்தசாமி பிரபு, மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன், ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஆகியோருடைய பங்கேற்புடன் இந்த கூட்டம் இடம்பெற்றிருந்தது. மாவட்டத்தில் மீன்பிடி துறையை மேம்படுத்துவதுடன் மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இதற்பொழுது வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்தல், மீனவர்களுக்கான கட்டடங்களை அமைத்தல், இறங்கு துறைகளுக்கான மின்விளக்குகளை அமைத்தல், ஐஸ் தொழிற்சாலையை மீள இயங்க செய்தல், மீனவர் வீதிகளை அமைத்தல், அதுபோல குட்டைகளில் மீன் வளர்த்தல், மாவட்டத்தில் உள்ள சிறிய குளங்களை அபிவிருத்தி செய்தல், எரிபொருள் நிலையங்களை அமைத்தல், மீன்பிடி நடவடிக்கைகளில் காணப்படும் சவால்கள், மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் மீன்பிடி வளங்களை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன் பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் கடந்த காலங்களில் அனுமதி வழங்கப்பட்ட வேலைத்திட்டங்களுடைய முன்னேற்றம் தொடர்பாகவும் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துதல், மீன்பிடி உபகரணங்கள் தொடர்பான பிரச்சினைகள், கடல் மற்றும் நீர்நிலைகளில் மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், மீன்பிடி வளங்களை நிலையான முறையில் பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மீனவர் சங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் விளக்கம் அளித்ததுடன் அவற்றுக்கு நடைமுறைக்கு ஏற்ற தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் கடற்றொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருடைய செயலாளர் கலாநிதி பி கே கோலித்த கமல் ஜினதாச உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். மீன்பிடி திணைக்களத்துடைய பணிப்பாளராக உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. மட்டக்களப்பு மீன்பிடி துறைக்கான சவால்கள் நேற்றைய கூட்டத்தில் சாணக்கியன் எடுத்துரைப்பு என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் இருந்து எடுத்துக் கொள்கின்றோம். இந்த கூட்டத்தின் பொழுது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்றினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கலந்து கொண்டு மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் அவர்களுடைய தேவைகள் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கடற்றொழில் மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்புத்துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய சவால்கள் குறித்து விரிவாக இதன் பொழுது ஆராயப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது அம்பலாந்துறை, துறை நிலாவணை மற்றும் உருகாமம் ஆகிய பகுதிகளில் மீனவர்களுடைய பயன்பாட்டிற்காக ஓய்வறைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இதற்கு அமைச்சர் தேவையான நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்வதாக இதன் பொழுது உறுதியளித்திருக்கின்றார். அதேபோன்று குறுமன்வெளி, மண்டூர் மற்றும் அம்பலாந்துறை, குறுக்கல் மடம் ஆகிய பகுதிகளுக்கிடையில் படகுச் சேவை இடம்பெறும் இடங்களில் பயணிகள் மற்றும் மீனவர்களுடைய நலன் கருதி மலசலக்குள தொகுதிகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன் பொழுது முன்வைக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படும் சிறிய குளங்களை தூர்வாரி அவற்றில் மீன் வளர்ப்பை மேற்கொள்வதன் மூலம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் எனவும் சாணக்கியன் ராசமாணிக்கம் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் மூலம் மீன் வளர்ப்பு குறித்த குளங்களை பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். இதனை சாதகமாக பரிசீலிப்பதாகவும் அமைச்சர் இதற்கு பதிலளித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. திருமலையிலும் கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் எடுத்துக் கொள்கின்றோம். திருகோணமலை மாவட்ட மீன்பிடித்துறை சார் அபிவிருத்திக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நேற்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா, பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன, மீன்பிடித்துறை அமைச்சருடைய செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர், மீன்பிடித்துறை திணைக்கள அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட கடற்படை உயர் அதிகாரிகள், மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் மாவட்ட மட்டத்தில் மீன்பிடி சமூகம் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனைகளான தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளான தடை செய்யப்பட்ட வலை பயன்பாடு, டைனமைட் பயன்பாடு, சுருக்க வலை பயன்பாடு என்பவற்றை தடை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி

சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது போல நாங்கள் அடுத்ததாக மற்றொரு பிரதான விவகாரம் குறித்து அவதானம் செலுத்த விரும்புகிறோம். குறிப்பாக நேற்றைய தினம் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஹிஸ்புல்லாவிடம் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. அதில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது குறித்து நாங்கள் பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், பின்னர் சுயாதீன செய்தி பரவுகின்றிருக்கின்றோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஹிஸ்புல்லாவிடம் 3 மணி நேரம் விசாரணை என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை முதல் பக்கத்தில் அந்த செய்தியை தந்திருக்கிறது. ஏனைய பத்திரிகைகள் இது குறித்த செய்திகளை தந்திருக்கின்றன. லஞ்ச ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் ஆஜரான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சுமார் 3 மணி நேரம் விசாரணைகளின் பின்னர் நேற்று 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 12:46 மணியளவில் அங்கிருந்து வெளியேறுகின்றார். நேற்று காலை லஞ்ச ஊழல் புலனாய்வு ஆணைக்குழுவினுடைய தலைமையகத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு அவரை தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பாகவும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. கடந்த 2013 மற்றும் 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சில வங்கி பணப்பரிமாற்றங்கள் தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கவே அவர் அழைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2013-2014ஆம் ஆண்டுகளில் தனது தனிப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவரின் வங்கிக் கணக்கிற்கு தனது சொந்த நிதியிலிருந்து சில வைப்புகளை மேற்கொண்டிருந்ததாகவும் அவ்வாறு வைப்பு செய்யப்பட்ட பணம் எதற்காக வைப்பு செய்யப்பட்டது மற்றும் எதற்காக செலவழிக்கப்பட்டது என்பது குறித்து தெளிவுபடுத்தல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே தன்னை ஆணைக்குழு அழைத்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் இதனை தவிர இதில் வேறு எந்த பிரச்சனையோ அல்லது அரசாங்க பணம் தொடர்பான விவகாரங்களோ எதுவும் இல்லை என்றும் பாராளுமன்ற ஹிஸ்புல்லா தெளிவுபடுத்தியிருந்தார் என்பதாக பத்திரிகைகள் அந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெக்கோ சமனுடைய தாயார் படுகொலை கனைமுல்லை சஞ்சீவ படுகொலை சம்பவத்திற்கு பழிவாங்கும் படலம் என்பதாக கேள்விக்குறியுடன் ஒரு கேள்வி இன்றைய தினம் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் பூச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிர்மல பிரசங்க என்ற பெக்கோ சமன் என்பவருடைய தாயார் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என போலீசார் இது தொடர்பாக சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அத்துடன் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படும் கரந்தனிய சுத்தாவினுடைய கும்பலினால் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த படுகொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் மேலும் சந்தேகம் வெளியிட்டிருப்பதையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. கேல்பத்ர பத்மியுடன் பெக்கோ சமன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கனைமுள்ள சஞ்சீவ கொலைக்கு அவர் உதவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்துடன் கஜ்ஜா எனப்படும் நபர் மற்றும் அவரது இரு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெக்கோ சமன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த பெண்ணையே சுட்டுக் கொலை செய்வதற்காக சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படுகின்ற மோட்டார் சைக்கிள் மாத்தரை தம்பகல பொல்வத்த பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் நேற்று காலை ஊர்வக்க போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மித்தனிய உலகிட்டியாவ பதலங்க கலகெதிர பகுதியில் நேற்று முன்தினம் மாலை சுமார் 6 மணியளவில் இனம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகளால் குறித்த பெண் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்ததையும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலில் தொழில் தருவதாக கூறி மோசடி, இருவர் கைது என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. இஸ்ரேலில் கட்டுமான மற்றும் ஹோட்டல் துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி எதிர்பார்ப்பாளர்களிடமிருந்து பணம் வசூலித்த இருவர் நேற்று முன்தினம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்குள் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பணியகத்தினுடைய விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவை சேர்ந்த அதிகாரிகளால் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்க தலையீட்டுடன் இஸ்ரேலில் வழங்கப்படுகின்ற கட்டுமானம் மற்றும் உணவு துறை வேலைவாய்ப்புக்காக தங்களால் பெற்றுத்தர முடியும் என்று கூறி இஸ்ரேல் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து பணியக வளாகத்தில் காத்திருந்தவர்களிடம் இருவர் பணம் வசூலித்து வருவதாக வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திராவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கிடைத்த தகவலுக்கு அமைய செய்யப்பட்ட விசாரணை அதிகாரிகள் பணியகத்தின் முதலாவது மாடியில் வைத்து சந்தேக நபர்கள் இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் புத்தளம் பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதுடன் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற போலீஸ் கான்ஸ்டபிள் எனவும் மற்றைய சந்தேக நபர் பெலியத்த பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலமாக இவ்வகையான பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்களை கைது செய்யும் பொழுது அவர்களிடமிருந்து 7 கடவுச்சீட்டுகள் மற்றும் இஸ்ரேல் வேலைவாய்ப்பு ஒப்பந்த பத்திரங்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவர்கள் வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பாளர்கள் சிலரை பல தடவைகள் பணியகத்திற்குள் அழைத்து வந்து தங்களால் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை கூறியிருப்பதாகவும் இதன் பொழுது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த செயற்பாடுகள் குறித்து நீண்ட விசாரணைகளின் பின்னர் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாகவும் செய்திகள் பிரசுரமாயிருப்பதை அவதான
அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பணியத்தினுடைய விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற சாந்தனி மெனிக்கே என்ற பெண்ணொருவர் இந்த சந்தர்ப்பத்தில் இவரையும் வழிநடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் பணியகத்தினுடைய விசாரணை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இலகு தவணையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக ஏமாற்றி மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபா நிதி மோசடி என்பதான ஒரு செய்தியினை தினகரன் பத்திரிகை உட்பக்கத்தில் தந்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இலகு தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக ஏமாற்றி பொதுமக்களிடம் கோடிக்கணக்கான ரூபா நிதியை மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட நபர் சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட்டு பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை மோசடி செய்துள்ளதாகவும் அவர் இரண்டு நிறுவனங்களை நடத்தி வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர் இலகு தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக தெரிவித்து குறிப்பாக முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த விளம்பரங்களை நம்பி பலர் பணம் செலுத்தியிருக்கின்ற நிலையில் வாக்குறுதி அளித்தபடி வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்காமல் கோடிக்கணக்கான ரூபாவை அவர் மோசடி செய்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில்தான் இந்த கைதம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மிக அவதானமாக இவ்வகையான போலி பிரச்சாரங்களிலேயே மாற்று நடவடிக்கைகள் குறித்து அவதானமாக செயற்பட வேண்டும். எனவே அண்மை காலமாக இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்ற நிலையில்தான் இந்த விடயமும் முக்கியமான பேச பொருளாக மாறியிருக்கிறது. பத்தேகாமுவில் கைவிடப்பட்ட 4 வயது சிறுமி மீட்பு, பெற்றோருக்கு போலீசார் வலை என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையுடைய 3 பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. பத்தேகாம நகருக்கு முச்சக்கர வண்டியில் வந்த தாயொருவர் அவரது 4 வயது மதிக்கத்தக்க மகளை கைவிட்டுவிட்டு சென்ற சம்பவம் ஒன்று நேற்று 13 தேதி பதிவாகி இருக்கிறது. இதனையடுத்து சிறுமியை மீட்ட நகரவாசிகள் அவரை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். பத்தேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட யட்டிராவண பகுதியில் அமைந்திருக்கின்ற வீதி ஒன்றில் நேற்று 13 தேதி காலை 6:15 அளவில் குறித்த இடத்துக்கு முச்சக்கர வண்டியில் வந்த சிலர் சுமார் 4 வயதுடைய இந்த சிறுமியை அங்கு இறக்கிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இதன் பொழுது சிறுமியினுடைய அழுகை சத்தம் கேட்டு ஓடி வந்த பிரதேசவாசிகள் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கியிருக்கிறார்கள். அதற்கமைவ உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற பத்துகாம போலீசார் சிறுமியை தமது பொறுப்பில் எடுத்து வத்திகம வைத்தியசாலையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கிறார்கள். பச்சை நிற முச்சக்கர வண்டியிலேயே அந்த சிறுமி அங்கு கொண்டுவரப்பட்டு கைவிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளதுடன் சிறுமியின் பெற்றோரே இவரை முச்சக்கர வண்டியில் கொண்டு வந்து கைவிட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிப்பதற்காக விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறுமி தொடர்ச்சியாக துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை அவரது உடலமைப்பின் அறிகுறிகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான மருத்துவ அறிக்கையை பெற்றுக்கொள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவலாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: வணக்கம் வசந்த. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
5: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி. இன்றைய நாளும் ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நிறைய சொந்தங்கள் அப்படியே வீட்டிலிருந்து வேலைக்கு கிளம்பி போய் கொண்டிருப்பீங்க. நிறைய சொந்தங்கள் வீட்டில் வேலையில செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா. அப்ப வேலைகளை செய்து கொண்டே நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அப்படியே பயணிக்க முடியும். சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தலைப்பு இருக்குது, நாளுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு இருக்கிறது. அதே போல இன்றைய நாள் நிகழ்வு போன்ற பல விடயங்கள், உலக தகவல்கள் மற்றும் உள்ளூர் தகவல்கள், விளையாட்டு என்ற ஏராளமான செய்திகளை நான் உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கின்றேன். தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். காலை பொழுதை உற்சாகப்படுத்தும் வசந்தத்தின் வழக்கம் வசந்தம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்ருக்களத்திற்கான வெற்றி முடிவுகள் முதலாவதாக நாங்கள் பார்ப்போம். நேற்று நாலு சீட்டிலுக்கப்பட்ட 2428வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 28, வெற்றி இலக்கங்கள் 6, 7, 45, 54. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி சூப்பர் இலக்கம் 28, வெற்றி இலக்கங்கள் 6, 7, 45, 54. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள், 7 வெல்ல பெற்றுக்கிறது. மொத்தமாக 1,58,5,120 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 33,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளம் மண்ணிற கப்ரு காட்சியிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,113வது சீட்டில் மணிக்கும் 5,413வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 9, 22, 36, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 9, 22, 36, 64. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 6, 6, 7, 2 தெரிவாக இருக்கிறது. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 6, 6, 7, 2 தெரிவாக இருக்கிறது. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,74,080 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர் டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்தர் டிக்கெட்டினை இன்றே கொள்முனவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரித்தான சம்பதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 986வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 9, 0, 0, 6, 0, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 9, 0, 0, 6, 0, 3. நேற்றைய நாளில் மொத்தமாக 39,63,360 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பினர் சுப்பிரிதன சம்பத்த லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜயசம்பத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 460வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 0, 6, 0, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 0, 6, 0, 3. நேற்றைய நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,97,040 பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜயசம்பத சிவப்பு நிற அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட அத கோட்டிப்பத்திரத்திற்கான வெற்றி முடிவுகள், 3078 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 18, 50, 54, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 18, 50, 54, 74. 200,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 75,06,120 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,61,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதானிர அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1082 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 10, 19, 23. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 10, 19, 23. நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,68,320 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதசத்துக்கான வெற்றி முடிவுகள் 4,964 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 15, 46, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 15, 46, 59. 1,000,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுக்கிறது. மொத்தமாக 1,79,00,000 வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 63,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருணில ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் போல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,252 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 11, 26, 27, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்கள் 11, 26, 27, 63. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்களாக 6, 8, 4, 1, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட் இலக்கங்கள் 6, 8, 4, 1, 7. நேற்றைய நாளில் 200,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,16,040 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் போல் அச்சிடப்பட்டுள்ள ஒத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி சிபேப்புடாக டிஜிட்டல் ஒத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முடிவு செய்யுங்கள். இவைகள்தான் நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி உத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
2: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன்

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் வீதியில் செல்லும் போது மிக அவதானமாக செல்ல வேண்டும். பாதையில் செல்லும் போதும் நீங்கள் அவதானமாக செல்ல வேண்டும். வாகனத்தை செலுத்தும் போது மிக அவதானமாக செல்லுங்கள். நீங்கள் பாதசாரிகளாக இருந்தாலும் சரி, அதே போல சாரதியாக இருந்தாலும் சரி, கவனம், உயிர்கள் முக்கியம். சரி, ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதாவது நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஆசைப்படுவீங்க. நியாயம் தானே, ஒரு வீடு கட்ட போறீங்க, ஒரு மதில் கட்ட போறீங்க, ஒரு கட்டிடம் கட்ட போறீங்கன்னு சொன்னால் நல்ல பொருட்களை வாங்க வேண்டும் சொல்லி ஆசை இருக்கும். அது மட்டுமல்லாது நியாயமான விலையில் எல்லா பொருட்களையும் ஒரே கூறியின் கீழ் பெற்றுக் கொள்ளும் போது உண்மையிலேயே போக்குவரத்து செலவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. போக்குவரத்து செலவு குறைவாக போகிறது. ஆக எல்லா பொருட்களையும் ஒரே கூறியில் பெற்றுக் கொள்ளும் அதே வேளையில் தெரிவுகள் அதிகமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல். சொந்தங்களையும் மறந்துடாதீங்க, எப்போதுமே மறந்துடாதீங்க. ஜனதா ஸ்டீல் அப்படின்ற பிராண்ட் நீங்க மறந்துடாதீங்க. காரணம், நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ள முடியும். கடத்தொழில் சார் உபகரணங்களா இருக்கலாம், கட்டிட உபகரணங்களா இருக்கலாம், GIT வகையா இருக்கலாம், பெயிண்ட் வகையா இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் அங்கே போய் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், ஒப்பீட்டு அளவில் பாத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் விலையில் மாற்றம். உங்களுக்கு தெரியும், அதாவது மற்ற கடைகள்ல மற்ற ஹார்ட்வேர்ஸ்ல வாங்குவதை விட நீங்க ஜனதா ஸ்டீல்ஸ் போய் வாங்கும் போது உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்லயே கிடைக்க போகுது. வாவ், சூப்பர்ல, இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டணும், கட்டி எழுப்பணும் சொல்லி பரம்பரைக்கு ஒரு வீடு வேணும் சொல்லி நீங்க யோசிக்கிற நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னு சொன்னா எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கோரியின் கீழ் பெற்றுக் கொள்ளலாம். நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிகளோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் சுபதாசாக்களோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 394வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 27, 30, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக விருச்சிக ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 27, 30, 53. சிறப்பு இலக்கங்களாக 2, 0, 1, 8. சிறப்பு இலக்கங்களாக 2, 0, 1, 8. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 86,15,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கோவிசத்தலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,520வது சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 24, 29, 38, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ. வெற்றி இலக்கங்கள் 24, 29, 38, 66. நேற்று நாளில் 2,50,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,36,680 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 7,77,31,653 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,278வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 4, 1, 6, 7, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 2, 4, 1, 6, 7, 5. நேற்று நாளில் 25,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 12 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,18,97,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுபப்பரிசாக 2,62,3,888 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தனநிதான இலத்துறைக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் 2,308வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 24, 48, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி. வெற்றி இலக்கங்கள் 5, 24, 48.66. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,06,840 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,52,99,288 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 2,626 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 18, 39, 43, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 23, வெற்றி இலக்கங்கள் 18, 39, 43, 57. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 81,71,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,16,55,162 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்தஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,587 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 31, 37, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 30, 31, 37, 62. நேற்றைய நாளில் 10,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,88,020 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 36,00,537 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 853 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 6, 7, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ், வெற்றி இலக்கங்கள் 1, 6, 7, 5. நேற்றி நாளில் மொத்தமாக 49,85,600 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றி நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 546 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 3, 3, 8, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 3, 3, 8, 8. நேற்றைய நாளில் 5,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 40 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 73,65,840 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வர் முதல்வர் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான ராசி பலன் ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:35 வரை, ராகு காலம் காலை 10:35 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:35 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் உழைப்பு, ரிஷபம் மேன்மை, மிதுனம் நட்பு, கடல் நம் புகழ், சிம்மம் நன்மை, கன்னி தெளிவு, துலாம் நலம், விருச்சிகம் பரிவு, தனுசு லாபம், மகரம் போட்டி, கும்பம் ஓய்வு, மீனம் ஆதரவு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்.

சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதில் உற்சாகம் வணக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.in இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் மூலமாக முடிந்து கொள்ள முடியும். சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஏராளமான விடயங்கள். அதே போல நாளுக்கான முக்கியமான தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8 மணி.

அந்த பாடல் ரெட் திரைப்படத்துக்காக ஒளித்து வருகிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம். நீங்கள் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக. சார், இன்றைய நாளுக்கான தலைப்பு என்னன்னு சொல்லி நீங்க எல்லாம் புனைச்சனா என்ன தலைப்புன்னு சொல்லி கேட்கறது என் காதுகளுக்கு கேட்கிறது. எப்படி புனைச்சனா அப்படிதான் சரி, அதெல்லாம் யோசிக்க கூடாது. சரி, இன்றைய நாள்ல ஒரு சிறப்பான தலைப்பு, எங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்பு. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு நிறைய செலவு பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் வைத்துதான் இன்றைய நாளுக்கான ஒரு தலைப்பு நான் கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்காக. அதாவது இன்றைய நாள் பாத்தீங்க சொன்னா தேசிய நிதி விழிப்புணர்வு தினம், ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியாக இந்த தேசிய நிதி விழிப்புணர்வு தினம் என்று சொல்லும்போது, அதாவது நாங்கள் பணத்தை நாங்கள் எவ்வாறு கையாளுவது, பணத்தை நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் தவறான முறையில் கையாண்டோம் இல்லையா, பண சேமிப்பாக இருக்கலாம், அதே போல இன்வெஸ்டிங்காக இருக்கலாம், கடன் மேலாண்மை போன்ற பல விஷயங்கள் இருக்குதாக. பணம் கிடைக்கும் போது நாங்கள் இந்த கண்மூடித்தனமாக செலவு செய்து விட்டு பிறகு நாங்கள் மேலே பார்த்து கொண்டு யோசிச்சு கொண்டிருப்போம், ஐயோ நான் அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே, நான் எப்படி இருந்து நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருப்பீங்க. அதுக்காக தான் சொல்றேன், இதையும் பிளான் பண்ணி செய்யணும். வடிவேல் போக்குரி படத்துல சொல்ற மாதிரி, போக்குரி நினைக்கிட்டாமா சொல்ற மாதிரி, எதையும் பிளான் பண்ணி செய்யணும். அதுக்குதான் நான் சொல்றேன், இன்றைய நாளுக்கான கேள்வி நினைச்சாலும் நீங்கள் நிதியை, பணத்தை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள், அல்லது நீங்கள் பணத்தை கையாளும் போது விட்ட தவறுகள், இப்போது நீங்கள் சரி செய்து கொண்ட விஷயங்கள், பணத்தை எப்படி கையாள வேண்டும் போன்ற விஷயங்களை நடுப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். இது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். இன்றைய நாள் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். பணத்தை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தான் நிறைய பேர் இப்பொழுது பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட் என்று சொல்லுவார்கள் இல்லையா, பட்ஜெட் போடாமல் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், எல்லா காலத்துக்கும் பொருத்தமாகும். ஆக இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-0001 அல்லது 0312-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசனத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவின் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். வருகின்றது பாடல், நல்ல பாடல் கேட்டு பாருங்கள். காசு மேல காசு வந்து

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் ஜிஐ பைப் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டன் நட் பைப் உபகரணங்கள் வேல்ஸ் பிளாஞ்சஸ் மற்றும் கடற்கொலி சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நான் சைபர் 71 9 79 76 38 மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.
2: ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது,
0: இதயம் ரசிக்கும் கருணங்களை இசை

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது.
1: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: நாட்களை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இனிமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க போகிறது. நிறைய விஷயங்களும் நான் பேச போகிறேன். சரி, உங்களுக்கு காலையிலேயே தலைவலி காய்ச்சல் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. போக போக நிற்க வேணாம், சரிதானே? அவள் வேலைக்கு போகணுமான்னு யோசிக்கும் போது நான் சொல்ற விஷயம் அது ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டு தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். எப்படி பறந்து போயிடும்? பறந்து போகிறது நீங்க என்ன செய்யணும்? தலைவலி காய்ச்சல் காண ஒரு விஷயம் தான் அந்த மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், இது ஒரு வகையான பாராசிட்டமோல்ன்றதையும் நான் கூட பாக்கிட்டு கொள்ளுறேன். நீங்கள் தலைவலி காய்ச்சல் பறந்து போகணும்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? புவனேஸ்வரன் சொல்லியிருக்காரு, மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகேதானே? சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கை கொடுக்க வேண்டிய நேரம் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது நாங்கள் மக்கள் ஆகிய நாங்கள், ஒவ்வொரு பிரஜை ஆகிய நாங்கள் கட்டாயம் கை கொடுக்க வேண்டும் இந்த போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக. ஆக இந்த சமுதாயத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலை தான் இந்த போதைப் பொருள் பாவனை என்பது. ஆக போதைப் பொருள் கொள்வனவு விநியோகம் என்று பல விஷயங்கள் இலங்கை நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, உலகளாவிய ரீதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டில் ஒரு புதிய திட்டம், முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு, தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருள் தடுப்பு தேசிய வேலை திட்டத்தில் நீங்களும் கை கொடுக்க வேண்டும். உங்கள் ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. சொந்தங்களை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களுடைய சமுதாயமாக இருக்கலாம், உங்களுடைய கணவராக இருக்கலாம், இவரெல்லாம் பாதிக்க போகின்ற விஷயங்கள் தான் இந்த போதைப் பொருள் பாவனை. நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய மகன் இந்த பாவனை இல்லை, என்னுடைய கணவர் இந்த பாவனை இல்லை, ஆனால் யாரோ ஒருவர் பாவித்து விட்டு அவர்களுக்கு தீங்கு விளைவித்தார், ஆக சமுதாயத்தை கேடுதானே. ஆக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதுக்கு பலியாக போகட்டும். அப்படி இருக்கும்போது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முக்கியமான விடயங்களில் நாங்கள் கை கோர்க்க வேண்டும். இதில் நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது போதைப் பொருட்கள் அதிகமான போதைப் பொருள், ஹெரோயின், ஹைஸ், அதே போல மெத்தமெட்டிமின், அதே போல அஷீஷ், குஷ், சற்று விதமான மனதை மாற்றக்கூடிய போதைப் பொருட்கள் ஏராளமாக இருக்கின்றது. இந்த போதைப் பொருட்களுக்கு எதிர்த்து நாங்கள் செயற்பட வேண்டும் சொன்னால் நாங்கள் கொள்வனவு இந்த விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றவர்களை நாங்கள் கண்டறிய வேண்டும். அப்படி தெரிந்தால் உங்களுக்கு நீங்கள் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்கள் பற்றிய விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ரகசியம் பேணப்படும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. சமுதாயத்தை ஒன்றிணைத்து நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இந்த இளைஞர் சமுதாயம் என்பது பாடசாலை மாணவர்களை குறிவைத்து இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த போதைப் பொருள் பாவனையை தயவு செய்து நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டும். பல மாணவர்கள், நல்ல படிக்கின்ற மாணவன், நல்ல எதிர்காலம் இருக்கக்கூடிய மாணவன் இந்த போதைப் பொருள் காரணமாக அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. தாய் தந்தை யார் என்று தெரியாது, எப்படி வேண்டுமானால் நடந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த போதைப் பொருள் பாவனையின் மூலமாக ஏற்படுகிறது. அதுக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீள்வது கஷ்டமாக இருக்குது. அப்படியான நபர்களை நீங்கள் சந்தித்தால், இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி மீள கஷ்டமாக இருக்கும் நபர்களை சந்தித்தால் நீங்கள் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 19 27 என்ற திட்டத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை மீள் சுழற்சி கொடுப்பதற்காக, மறுவாழ்வு கொடுப்பதற்காக, குறிப்பாக பார்க்கும்போது அவர்களையே புனர்வாழ்வுக்காக இந்த விஷயங்கள் பகிரப்படுகிறது. ஆக இந்த விஷயங்கள் நீங்கள் மேற்கொண்டு அவருக்கு ரீதியான மருத்துவ ரீதியான உதவிகள், அவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் பல விஷயங்கள் தருவதற்காக இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். ஆக இந்த விஷயம் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கை கோர்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பணத்தை கையாள முறை, பணத்தை நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் சரியான முறையில் கையாள வேண்டும், நாங்கள் எப்படியெல்லாம் தவறு விட்டுருக்கிறோம் போன்ற பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் நான் கேள்வியாக கேட்டுக்கிறேன். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளில் காலநிலை ஒரு முறை பார்த்துட்டு வரலாம். இந்த காலநிலை என்ன சொல்கிறது? வெளியில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகணுமா வேணாமா உடனே நான் சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. ஆ ஓகே. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பார்த்தீங்கன்னா அதுடன் கண்டியின் உரளியா, காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லி இப்பொழுது வளிமண்டல திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. குறித்த பகுதியில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதேவேளை ஊவா மாகாணத்தில் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் வடமத்திய, வடமேல், மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழைத்தியாளருக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு விஷயம் இருக்குதுங்க, நாங்கள்லாம் சமீபத்தில் ஸ்பைடர்மேன் திரைப்படம் வந்தது, அப்படியே என்ன சொல்கிறது, டிக்கெட்லாம் புக்கிங் ஃபுல் புக்கிங்காக இருந்தது ஸ்பைடர்மேன் படத்துக்கு. அப்போ ஸ்பைடர்மேன் சொல்கிறது 90s kids ஒரு ஃபேவரட் மூவி இல்லையா? அது பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்பைடர்மேன் சொல்லும்போது எங்களுக்கு தெரியும் அந்த பில்டிங்ஸ் கட்டிட கடையில் பாய்ந்து போவார். இப்படியான ஒரு பெண்ணை கைது செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்பைடர்மேன் கேர்ள் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. சிலந்தி போல் தாவி தப்பிச் செல்லக்கூடிய ஒரு வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற ஒரு பெண் தான்
தான் இப்பொழுது அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் தான் இப்பொழுது அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கார். காரணம், 40 வயதுடைய இந்த பெண் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் மீது நீண்ட காலமாக ஐசோலேட் போதைப் பொருள்களை விநியோகிக்கும் நபர் என்று சொல்லப்படுகிறது. காவல்துறைக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக அம்பாறையில் வைத்துதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அம்பாறையில் நீண்ட காலமாக இந்த ஐசோலேட் போதைப் பொருளை இவர் விநியோகம் செய்து வந்திருக்கிற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்தில் புலனாய்வு உத்தியோகத்திற்கு இந்த விஷயம் அடிப்படையிலாக இந்த விஷயம் வந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி பாஞ்சி பாஞ்சி பாஞ்சி போறாங்க, கட்டிடங்கள் கட்டிடங்கள் பாய்ந்து போறாங்க, தப்பி துள்ளி குதிச்சு ஓடிடுவாங்க. சோ இவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தகவல் கிடைத்துடனே பாத்தீங்கன்னா பெண் காவல்துறையினர் உதவியோடும் இது கைது நடவடிக்கை ஏற்பட்டிருக்கிறது. மாடிக்கு மாடி அப்பையும் சும்மா இல்லை குதிச்சிருக்கிறாங்க. என்ன குதி பாருங்களா, இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் வந்து குதிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த குதிச்சு தாவும் போது பாத்தீங்கன்னா கால ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது வழுக்கல் மாறி ஏற்பட்டு அந்த காலில் வந்து சின்ன ஒரு சுழுக்குன்னு சொல்லுவாமே சுழுக்கு ஏற்பட்டு வருது, முறிவு ஏற்பட்டுக்கிறது. இதன் காரணமாக தான் அவங்க சிக்கி இருக்கிறாங்க. பாருங்களேன், கைது செய்யப்பட்ட பெண்ணை போதைப் பொருளுடன் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இப்பொழுதும் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் ஸ்பைடர்மேன் எப்படி எல்லாம் நடக்குதுன்னா. இப்படி எல்லாம் நாங்க புன்னகைத்துக் கொண்டிருக்கும் போது சில விஷயங்கள் நாங்கள் பிடிபடும் போது சந்தோஷப்படுவோம் இல்லையா. இந்த போதைப் பொருள் இவர் மூலமாக எத்தனை போதைப் பொருளை நாங்கள் பாவனைக்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஆஸ்திரேலியாவை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ் அணி. இன்னும் நடக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு உண்மையிலே சகோதரர்களை உண்மையிலே முழுமையான ஒரு அணியை வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலியா என்ன செய்து கொண்டிருக்கிறது. 198 ஓட்டுகளுக்கு சகல விகிதம் எழுந்திருக்கிறது பங்களாதேசிடம். இரண்டாம் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே மோசமான துடுப்பாட்டம் தான் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது மதிய போசனைக்காக இடைவெளி விடப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா அணி முதல் துடுப்பாட்ட அடி. இதில் பாருங்கள், ஃப்ரீஸ் சைட் 22 ஓட்டங்கள், அதே போல பதர்வெட் 23 ஓட்டுகள், மானஸ் லபுசேஞ்ச் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் எடுத்தார். ஆனால் நேற்றைய நாளில் ஸ்டீவ் ஸ்மித் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவின் மானம் கப்பலேறி போயிருக்கும். அதான் உண்மையான கதை. 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 71 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டம், 7-4 ஓட்டங்கள் அடங்கலாக 109 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். கேமரோன் கிரீன் நேற்றைய நாளில் துருப்படுத்தார்வில்லை, சோபிக்கவில்லை, 13 ஓட்டங்களோடு ஆட்டம் எடுத்தார். அலெக்ஸ் கேரி 19 ஓட்டங்கள், அதே போல வெப்ஸ்டர் 12 ஓட்டங்கள், பெட்கமின் அணித்தலைவர் 9 ஓட்டங்கள் என்று விக்கெட்கள் செல்ல, அதே போல மிச்சல் ஸ்டாக், அதே போல நதன் லயன், ஜோஸ் அசில்வுட் அணியை பாருங்கள். முழுமையான ஒரு அணி தான் இருக்கிறது ஆஸ்திரேலியா பொறுத்தவரை. ஆனால் 198 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் இருக்கிறது. 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்டு தொடர்ந்து இன்றைய நாள் நேற்று நாள் ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது டெஸ்ட் போட்டி பந்துவீச்சு பந்தியை பார்க்கும்போது தஸ்கின் அகமது 2 விக்கெட்டை வீழ்த்திருந்தார். அதே போல நேற்றைய நாளில் கதிகரங்க வைத்திருந்த பந்துவீச்சானது சொன்னால் நேற்றைய நாளில் அசான் மஹமூத், இவருடைய பந்து வீச்சுக்கு தான் ஆஸ்திரேலியா அணி தட்டு தடுமாறி இருந்தது. 17 ஓவர்கள், 3 மேடின் ஓவர் அடங்கலாக 55 ஓட்டங்களை கொடுத்து 6 விக்கெட்டுகளை சுழற்றி எடுத்திருந்தார். ஆஸ்திரேலியா அணி என்ன செய்வது என்று தட்டு தடுமாறியது இவருடைய பந்து வீச்சுக்கு தான். அதே போல நேற்று நாளில் அப்டோட் அசன் 2 விக்கெட்டை வீழ்த்தார். 11 துடுப்பாட்டம் ஆடுகிறது பங்களாதேஷ் அணி. பங்களாதேஷ் அணி துடுப்பாட்டம் பரவாயில்லை, மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தற்சமயம் வரை 2 விக்கெட்டை இழந்து 181 ஓட்டங்களை பெற்றுக்கிறது. இதில் இஸ்லாம் அவுட் ஆகியிருக்கிறார். ஆட்டமன்ற சென்று 20 ஓட்டங்களை பெற்றவில்லை. அதே போல மிக சிறப்பான துடுப்பாட்ட பார்த்தியில் தன்சீத் அசன் இப்பொழுது 74 ஓட்டங்களை பெற்று துடுப்பாடு ஆடிக்கொண்டிருக்கிறார். மொயினுல் ஹக் ஒரு அரை தஜத்தை தவறவிட்டிருந்தார். 49 ஓட்டங்களை பெற்றவர்கள் ஆட்டமடைந்தார். அதே போல நஜ்முல் அசின் ஷான்டோ அணித்தலைவர் 28 ஓட்டங்களோடு மறுமுறைகள் துடுப்பாடு ஆடிக்கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் இந்த போட்டி என்ன நடக்கப் போகின்றது என்பதை.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: தேசத்தின் நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: ஆரோக்கியமான வாழ்வில் நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவம்.
2: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
4: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
5: யாரி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ
4: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
6: குயிட் எக்ஸைட்டிங்.
3: நீங்க நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் இல்ல விஜய்.
2: வசந்தம் எஃப்எம்
3: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் எஃப்எம். 102.6 102.8
7: லெஜண்ட் சார் நீங்க.

சரி, ஒன்றும் இல்லைனு முடிச்சிட்டாங்க. சரி, ஒன்றும் இல்லையா? சரி, நிறைய விஷயங்கள் இருக்கிறது பேசுறதுக்கு. நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது, நீங்கள் தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். போனீங்கன்னா நான் ஒரு வீடு கட்ட போறேன், அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள், நல்ல வகையான பொருட்களை நான் எங்கே வாங்குறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கறது என் காதுகளுக்கு கேட்கறது. நான் சொல்றேன், ஜனதா ஸ்டீல்ஸ் போங்க. ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ள முடியுமாக. நீங்கள் இப்போதே ஜனதா ஸ்டீல்ஸ் போனீங்கன்னா அங்கே ஏராளமான பொருட்கள் இருக்கிறதுக்கு. உண்மையை சொல்ல போனால் கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்கள், அதே போல ஜிஐடி பைகள், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியின்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நம்பகமான ஒரு இடம். அதே போல நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நிறைய பொருட்கள் நீங்கள் அந்த இடத்துல போய் மறந்துடுவீங்க. ஸோ அந்த பொருட்களை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிடுவீர்கள். நீங்கள் வேணும்னு சொன்னால் மற்ற இடங்களில் விலைகளை விசாரிச்சுட்டு போங்க. அந்த அங்கே போய் விலைகளை விசாரிங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன மாற்றம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு சொல்லி ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சுயாதீன ஊடக வரையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் நடைபெறல செய்கின்ற ஒரு வேலை திட்டம் இருக்கிறது, டேக் கேர் வேலை திட்டம். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் உண்மையிலே சொல்லப்போனால் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் இந்த வேலை திட்டம் நடைபெறக்கூடியது. நாடக வடிவிலும் அதே போல கருத்தரங்கு வடிவிலும் இந்த விழிப்புணர்வு பாதை, விழிப்புணர்வு பாதையில் செல்லும்போது எப்படி செல்ல வேண்டும், அதே போல சமயங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படியாக நாங்கள் அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும் போன்ற பல விஷயங்களை, விபத்துகளை குறைக்க வேண்டும், பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இந்த செயல் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வசந்தம் டிவி, ஐடிஎன், வசந்தம் எஃப்எம், லக்கண்டை இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த டேக் கேர் வேலை திட்டம் இருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க, நல்ல உறுதியான ஒரு கம்பியை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அதுதான் சொல்றது, மெல்வா கியூஎஸ்டி கம்பியில நீங்கள் கேட்டு வாங்க. மெல்வா கியூஎஸ்டி கம்பியில் நீங்க கேட்டு வாங்கன்னு சொன்னால் எப்போதுமே உறுதியான கம்பி, உறுதியான ஒரு வீடு உருவாக்க முடியும். பரம்பரை பரம்பரையா நாங்கள் வாழ்ற வீடுன்னு சொல்லி உங்கள் பரம்பரையை அந்த வீட்டை காட்ட வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி நீங்கள் அந்த வீட்டை கட்டுங்கள். அதான் நான் சொல்றேன். சரி, நான் கேட்ட தலைப்பின் கீழே ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். மும்தாஸ் பேகம் குழந்தை 14 சொல்லியிருக்காங்க, பணத்தை நாங்கள் எப்படி கையாள்வது. அதாவது அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை பொருட்கள் வந்து அப்பப்போதான் வாங்குவாங்களாம், காசு கிடைக்கும் போது வாங்குவாங்களாம். நிறைய செலவு பண்ண மாதத்துக்கு ஒரு கணக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பட்ஜெட் போட்டுருவாங்களாம், மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பொருட்கள் வாங்குறது. அப்போ இடைக்கட தேவைப்பட்டால் சிறு சிறு பொருட்கள் வாங்குறது. மொத்தமான பொருட்களை ஒரேடியாக வாங்கும்போது எங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நிம்மதியாக இருக்குது. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பொருட்கள் வீட்டில் இருக்கிறது. மாத பொருட்கள் வாங்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல விஷயம். அதே போல் விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதில் சொல்லிட்டு கடவுள் இருந்தால் அவங்க சொன்ன விஷயம், மூன்று விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சாப்பாடுக்கு பணம் கிடைத்த உடனே சாப்பாடு ஒரு பகுதி ஒதுக்குவாங்கலாம், வீட்டுக்கு வாடகை செலவு அப்படிலாம் ஒரு பகுதி ஒதுக்குவாங்களாம், மீதி பகுதிக்கு சேமிப்பில் நான் ஈடுபடுறேன் கட்டாயம், மற்றபடி சில்லறை காசுகளை நான் அங்கங்கே வீசாம ஒரு உண்டி ரெண்டு பாவிக்கிறேன். ஸோ எங்களுக்கு தேவைப்படும் போது உதவக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த மாதிரி பிரித்து பாவிக்கும் போது எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது, பணத்தை கையாளுவது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நல்ல விஷயம் இல்லையா? அன்பான வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை மின்னத்துக்கொள்ளணும் சொல்லக்கூடிய சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் சொன்ன கையில் இருக்கும் போது செலவழிப்பேன், கையில் இருக்கும் போது கையில் இருப்பதை வைத்து செலவழிப்பேன், கடன் வாங்குவதை நான் தவிர்த்துக் கொண்டேன். ஆரம்பத்தில் நான் கடன் வாங்கி பல விஷயங்கள் நான் சிக்கிக்கொண்டேன், அதிலிருந்து நான் யோசிச்சு விட்டு ஓகே பணத்தை கையாள முறையை நாங்கள் சரியாக செய்தோம் சொல்ல நான் கடன் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டார். சரி, ஓகே, கடனை பற்றி நிறைய விஷயம் பேச நான் சொல்றேன் உங்களுக்கு. பாலா கார்த்திகா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறேன். காலை வணக்கம் என்று பக்கத்தில் இருக்கிறாங்க ஃபேஸ்புக் வழியாக. பணம் பறந்து விடும் தான், ஆனாலும் மாதத்துக்கு ஒரு அட்டவணை போட்டு கட்டுப்பாட்டில் இருந்தால் நலமாக வாழலாம். ரவீந்திரன் நீர்கொழும்பிலிருந்து ஃபேஸ்புக் வழியாக கமெண்ட்ஸ் பதிவிட்டிருக்கிறார். அதே போல அன்பு வணக்கம், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். பண்ணிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காரம், தன்னையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஓகே, பாடல் வருகிறது. ஹாப்பி வசந்தம் டீம் ஃப்ரைடே, கங்க்ராச்சுலேஷன் சொல்லக்கூடிய ராஜ் சொல்லியிருக்கார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காரம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். காலை பொழுது வணக்கம் புவனேஸ்வரன் அப்படிங்கிறீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கேன். சக்தி நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். தொண்டைமன்னார் செல்வசன் சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம். ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமான நிகழ்ச்சி கேட்டுக்கொடுக்கிறோம், எங்களையும் இணைத்துக் கொடுங்கள் சொல்லக்கூடிய ஸ்டீவன் அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டுக்கிறார். பாசியூர் ஏ எஸ் பாலச்சந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம். அதே போல சசிகலா வந்து இருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கு சொல்லக்கூடிய பாலா சசிகலா மாத்திரை எழுந்து நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. திவான் அன்பு வணக்கம் என்று பக்கத்து கொண்டே பலாங்கோடு இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம். அதே போல வசதி அன்பு வணக்கம் என்று பக்கத்தில் இருக்கிறாங்க. ஹட்டன் இருந்து நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நந்தகுமார் வணக்கம் சொல்லியிருக்காரு. போனேஷன் அப்படி இருக்கிறீங்க. கந்தபலை ஜோன் சித்திரன் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கார். பாசத்தமிழ் வணக்கங்களோடு கந்தகலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறான். அன்பான காலை வணக்கம், பல கோரி வாழ்த்துக்கள் தலைவா. நன்றி நன்றி, உங்களுக்கும் உரித்தாகட்டும்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் பாடகி சுனிதா சௌஹான்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: வடக்கு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் செயற்பட வேண்டும். நீங்கள் போதைப் பொருள் விநியோகத்தர்களை தெரிந்து கொண்டால் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிந்து கொண்டால் உடனடியாக 18 18 அழைப்பின் ஏற்படுங்க. அதே போல புனர்வாழ்வுக்காக நீங்கள் 19 27 19 27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பின் ஏற்படுதுங்க. அதே போல ஜனதா ஸ்டீல் மூலமாக நீங்கள் பொருட்களை கொள்முதல் செய்யும் போது ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் போவதை. போனீங்க சொன்னால் ஏராளமான பொருட்களை நீங்கள் கொள்முதல் செய்ய முடியும். தரமான பொருட்களை நியாயமான விலையில் நீங்கள் அங்கே பெற்றுக் கொள்ளலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக இனிவரும் நாட்களில் எவ்வித மின்வெட்டும் அமுல்படுத்தப்பட மாட்டாதென துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுரக் கருணா திலக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சிலர் வெளியிடும் இதுபோன்ற கருத்துக்கள் குறித்து பொதுமக்கள் வீணாக அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் காற்றாலை மின் நிலையங்கள் மூலம் எதிர்வரும் ஆண்டில் 400 கிலோவாட் கொள்ளளவை தேசிய மின்கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன மேற்கு கரையின் ஜெனின் நகருக்கு அருகிலுள்ள கனிம் என்ற பழைய யூத குடியேற்ற பகுதி மீண்டும் உத்தியோகபூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 2005 விலக்கிக் கொள்ளப்பட்ட இந்த குடியேற்ற திட்டம் தற்போது மீண்டும் அமைக்கப்பட்டுள்ளது. குறித்த புதிய குடியேற்றத்தை அமைக்கும் பணிகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அந்த பகுதியிலிருந்த பாலஸ்தீனியர்களின் வியாபார தளங்களும் சொத்துக்களும் இஸ்ரேலிய ராணுவத்தினால் தகர்க்கப்பட்டுள்ளன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
5: பொருட்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கு மசம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்ட ஒரு கேள்வி, நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டு கேள்வி என்ன சொன்னால், பணத்தை கையாளும் விதம், பணம் கையாளுதல் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. நாங்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் எடுக்கிறோம், கையில வாங்குறேன் பையில போடல, காசு போகணும் இடம் தெரியலன்னு சொல்லி பாட்டு படிச்சு கொண்டிருக்கோமே தவிர, அதை எப்படி நாங்கள் பையிலே வைத்துக் கொள்றது அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறோமான்னு கேட்டால் குறைவாக தான் இருக்குது இல்லையா. சோ அந்த பிளானை தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 775 0301 அல்லது 0312 775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: வாழ்வே நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியின் மருத்துவம்.
2: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.
3: அப்பா ஒரு கதை சொல்லவா?
4: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
5: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
4: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?

0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜிஆருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம் இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
1: குயட் எக்ஸைட்டிங்.
2: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பழுது உற்சாகப்படுத்தும் வழக்கு மசனும் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும், மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேயா? அதே போல ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக கட்டாயம் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். காரணம், இந்த போதைப் பொருள் விற்பனை மூலமாக ஏராளமான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கைகோர்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். இளைஞராக நாங்கள் போதைப் பொருள் ஒழிப்புக்காக நாங்கள் கட்டாயம் கை கோர்க்க வேண்டும் சொன்னால் நீங்க அதை பற்றி விநியோகங்கள் அதே போல கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது 18 18 அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பினை ஏற்படுத்தி நீங்க இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு சொன்னால் அது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சோ இது உங்களது நாட்டுக்கும் சமுதாயத்துக்கும் நீங்கள் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சொந்தங்களே. தரமான பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் செல்ல வேண்டியது ஜனதா ஸ்டீல்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க, ஜனதா ஸ்டீல் போனீங்கன்னா அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். தரமான பொருட்கள் உங்களுக்கு தெரியும், அங்கே போனீங்கன்னு சொன்னாலும் ஏராளமான பொருட்கள் இருக்கிறது. கடத்தொழில் சார் உபகரணங்களாக இருக்கலாம், கட்டிட உபகரணங்களாக இருக்கலாம், அதே போல ஜிஐ ட்ரிப் பைகளாக இருக்கலாம், பெயிண்ட் பைகளாக இருக்கலாம், எல்லா வகையான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூறியும் கேட்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த போக்குவரத்து செலவு என்பது மிக மிக குறைவாக இருக்க போகிறது. அதே போல தரமான பொருட்களையும் நீங்கள் பெற போறீங்க. வாவ், சூப்பர்ல. சோ மிஸ் பண்ணிடாதீங்க என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஏராளமான செய்திகள் இருக்குது. நான் கேட்டு கேள்வி உங்களுக்கு தெரியும், பணத்தை கையாளும் முறை என்ன அப்படின்னு சொல்லி நான் கேள்வி ஆக்கிறேன். ஒரு உங்களுக்கு ஒரு மாத வருமானம் கிடைக்கிறது, அந்த வருமானத்தை வைத்து நீங்கள் எப்படி அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்ய போறீங்க, இது பற்றிய விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளும் சொல்லி சொல்லி இந்த அழைப்பினை ஏற்படுத்துங்கள். சந்தோஷமாக பேசலாம். மிக முக்கியமான விடத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்கா வரலாற்றிலேயே ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நாளில் 3 கைதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, இப்படியான விஷயங்கள் நாடுகளுக்கு இடையில் வந்து கொண்டிருக்கிறது. பல நாடுகளில் பல விஷயங்கள் நடைபெற்றுக் கொடுத்து இலங்கையில் நடக்கின்ற விடயங்கள் நான் முன்னதாக உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த போதைப் பொருள் எதிர்ப்புக்காக பல விஷயங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகம். வணக்கம். வசந்தம்.

வாழ்க்கை என்பது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு. ஆனால் நாம் உலகை விட்டு சென்ற பிறகும் இன்னொருவரின் வாழ்க்கையில் ஒளியாக மாற முடியுமென்றால் அதைவிட பெரிய மனிதநேயம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த உயர்ந்த மனிதநேயத்தை நினைவூட்டும் முக்கியமான நாள்தான் இன்று. ஒருவரின் வாழ்க்கை ஒரு விபத்து, நோய் அல்லது உடல் உறுப்புகளின் செயலிழப்பு காரணமாக பாதிக்கப்படும் போது மற்றொருவரின் உறுப்பு தானம் அவர்களுக்கு புதிய வாழ்க்கைக்கான நம்பிக்கையை வழங்குகின்றது. இதயம், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல் போன்ற உறுப்புகள் மட்டுமல்லாமல் கண் தானம் மூலமாக ஒருவரின் இருளை நீக்கி ஒளியை வழங்க முடியும். ஒரு மனிதன் வாழும் காலத்தில் செய்யும் நல்ல செயல்களில் மிக உயர்ந்தது இது. தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகும் மற்றொருவரின் வாழ்க்கையை தொடர செய்வது உறுப்பு தானம் என்பது ஒரு தானம் மட்டுமல்ல, அது ஒரு உயிரை காப்பாற்றும் அன்பின் அடையாளம். பலர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவது ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய சக்தி நம்மிடமே இருக்கிறது. உறுப்பு தானம் தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தினருடன் இதை பற்றி பேச வேண்டும். நம்முடைய விருப்பத்தை பதிவு செய்து மற்றவர்களுக்கும் இதன் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் இல்லாத பிறகும் நம்மால் ஒருவர் வாழ முடியும் என்ற எண்ணமே உறுப்பு தானத்தின் மிகப்பெரிய அர்த்தம். அன்பு, மனிதநேயம், இரக்கம், இவைதான் ஒரு மனிதனை உயர்த்தும் உண்மையான பண்புகள். இந்த முக்கியமான நாளில் உயிர்களை காப்பாற்றும் உறுப்பு தானத்தின் மதிப்பை அனைவரும் உணர்ந்து கொள்வோம். உறுப்பு தானத்தின் மகத்துவத்தை நினைவுபடுத்திக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறது வசந்தம் எஃப்எம்.

விசேஷமாக கேட்டுக் கொண்டிருக்கின்ற காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 இல்லைங்கில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்ற www.vasanthamfm.com இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்பான வணக்கம் புவனேஷன், எப்படி இருக்கிறீங்க? கைமீறி செலவு செய்வது நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லிக் கொண்டே எங்களோட ஜெகன் சொல்லியிருக்கிறார் மாத்தல இருந்து. நல்ல விஷயம் தான் ஜெகன். அன்பான வணக்கம் அண்ணா, பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் மாத்தல இருந்து. அன்பு வணக்கம் போனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் அதிகமான ஆடம்பர பொருட்கள் செலவு செய்தேன். அடுத்த மாதத்துக்கு இது கையில் இருக்கிறதா இல்லையான்னு தெரியாமல் அடுத்த மாத வருமானத்தை நான் இந்த மாதத்தில் பிளான் போட்டேன். ஆனால் அது பிழை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் இப்போது நான் பிளான் போடுறேன், சரியான விஷயத்துக்கு பிளான் போடுறேன். நல்ல விஷயம், பட்ஜெட் தான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் போனா எப்படி இருக்கிறீங்க? அண்ணாசாமி மலை சிங்காரவத்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து தினம் ஆடிபுரம் சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அன்பு கலந்த வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? காலை இப்பொழுது வணக்கம் கொழும்பு 15 சுமித்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. தேவிக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். போனேஷனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே. பணத்தை கையாளுவது மிக முக்கியமான விடயம். வீட்டு பெண்கள் கட்டாயம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். பணம் எப்படி செலவு செய்கிறது, எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை இந்த கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகளை நாங்கள் குறைத்தாலே பணத்தை கையாள்வது மிக அருமையான ஒரு விடயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட ஜூட் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அந்த கடன் அட்டைகள் பயன்படுத்துவது போன்ற விஷயங்கள் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும், சரியான முறையில் அதை செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு வட்டிக்கு மேல் வட்டி வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையில நல்ல விஷயம் சகோதரர். அதாவது நாங்கள் ஒரு சம்பளத்தை எடுத்த பிறகு நாங்கள் எது முதல் தேவை என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதை செய்தால் மாத்திரமே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அன்பு கலந்த வணக்கம் அப்படின்னு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். இல்லூருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மிதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம். இதயம் ரசிக்க

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது.
1: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும். அதாவது டேக் கேர் வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தின் கீழ் உங்களுக்கு தெரியும் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பாதை சம்பந்தமான, அதாவது விபத்துகள் சம்பந்தமான, பாதை விபத்துகள் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி திட்டமாக இருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு இடையில் இந்த விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டேக் கேர் வேலை திட்டம் ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் முக்கியமான விஷயமா இருக்கிறது. வசந்தம் டிவி ஐடிஎன் அதே போல வசந்தம் எஃப்எம் லக்கண்டு இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது என்பதும் இங்கு முக்கியமான விடயமா இருக்கிறது. நான் கேட்டு கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து மணந்து கொள்ளுங்கள். காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். இது
1: people want to scream, all the people want to shout, all the people want to cheer.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கு வசனம். நான் கேட்ட தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதாவது, நாங்கள் ஒரு வேலையை செய்யும் போது, ஒரு பணத்தை பெறும்போது, நாங்கள் அந்த பணத்தை கையாளும் முறை, இன்றைய நாளை பொறுத்த மட்டும் நிதி விழிப்புணர்வு தினம், நாங்கள் பணத்தை எப்படி கையாள்வது போன்ற விஷயங்கள் நாங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தோம். அதை பற்றிய கருத்துக்களை நிறைய சொந்தங்கள் பகிர்ந்து கொடுத்தீர்கள். நாங்கள் மாத வருமானமாக இருக்கலாம், அல்லது எங்களுக்கு இருக்கின்ற பெரிய ஒரு தொகையாக இருக்கலாம், அதை நாங்கள் எப்படி கையாளுவது? உண்மையிலே சொல்ல போனால், எங்களுக்கு மாத வருமானத்தை எடுக்கின்ற நாங்கள் என்ன செய்வோம்? முதலில் நாங்கள் எது இம்பார்ட்டன்ட், எது முக்கியமான வேலை என்பதை நாங்கள் பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும். ஆக அதுக்குத்தான் நாங்கள் முதல் செலவு செய்யும் போது, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்க சொன்னால், கட்டாயம் வாடகை என்பது செலுத்த வேண்டிய ஒன்று, அதை நீங்கள் செலுத்த வேண்டும். மின்சார கட்டணம், நீர் கட்டணம் போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் கட்டாயம் முதலில் ஒதுக்கிவிட வேண்டும். நிறைய பேர் செய்கிற பிள்ளைகள் என்ன சொன்னால், அந்த விஷயத்தை ஒதுக்காமல் மற்ற விஷயங்களை செலவு செய்து விடுவது. ஆனால் அது மிக முக்கியமான நிலையான செலவு என்பதை நீங்கள் மறந்துவிடுவீர்கள். அங்கே இருக்கும்போது குடும்பத்தில் அந்த மாதம் முழுவதுமாக பிரச்சனை வரும். அந்த கட்டணத்தை செலுத்துவதற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எது எப்படியானாலும் முதல் செலவுகளை நீங்கள் அதை கட்டாயம் நீங்கள் செய்து கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும், என்ன செலவு என்று சொல்லி. இது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே போல சேவிங் என்பது கட்டாயம், உங்களுக்கு சேமிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு பணம் எடுத்தாலும் அது குறைந்தது 10% நீங்கள் சேமிப்பில் செய்ய வேண்டும். அப்படி சேமிப்பு செய்தால் மாத்திரமே பணம் உங்கள் கையில் தங்கும். நீங்கள் நினைக்கலாம், அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்கள் 100,000 சேர்ப்பது கஷ்டம், 10,000 சேர்ப்பது கஷ்டம், 50,000 சேர்த்த பிறகு 1,00,000 சேர்ப்பது இலகு. இதுதான் நீங்க இருக்கின்ற பணத்தின் தியரி. அதாவது 2,00,000-3,00,000 வந்த பிறகு அதை பெரிதாக்குவது இலகு. நீங்கள் 100,000 வைத்துக் கொண்டு 2,00,000 ஆக்குவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 40,00,000-50,00,000 உங்களுக்கு சேவிங் வந்த பிறகு அதை இரட்டிப்பாக்குவது இலகுவான விஷயம். காரணம், பெரிய தொகை கையில் இருக்குது. நீங்கள் எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும், எதுவே செய்தாலும், அதுக்கான உள்ளீடு வரப்போகின்ற வெளியீடு எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பிரதிபலன் அதிகமாக இருக்கப்போகுது. இந்த தியரியை கட்டாயம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குறுகிய சேவிஸ் தானே, இதை சேர்த்து என்ன செய்ய போறேன், நான் ஒரேடியா ஒரு 10,000 சேர்த்து போறேனே, மாசம் மாசம் 100-100 சேர்க்கறதுக்கு நான் ஒரே 10,000 சேர்க்க போறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்க, அப்படி கிடையாது. நீங்கள் சின்ன சின்னதாக சேர்க்கும் போது உங்களுக்கு பெரிய ஒரு தொகை கிடைக்கப் போகுது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பணத்தை கையாளும் போது, தேவையற்ற விடயங்கள், நீங்கள் ஆஃபர்ஸுக்கு நம்பி அதிகமான பணங்களை செலவிடுவது, ஒரு பொருளை வாங்க போய் பல பொருளை வாங்குவது, இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து குறைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் நுகர்வுக்கு சென்றால் மிக பொருத்தமாக இருக்கும். ஆக பணத்தை கையாளுவது இப்படித்தான் என்பதையும் நான் என் சார்ந்த அறிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். சந்தோஷம், நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து ராகம் சுமாரது நிகழ்ச்சியோடு கலையகத்தில் ருஃபினா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். புவனேஸ்வரராஜ், நன்றி சொன்னங்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நன்றி பூனே. சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்து மனதிருக்கலாம் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் 10 மணி.

0: அசமத்தில் வசந்தம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டின் மேல் சப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறித்த சந்தர்ப்பத்தில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். உவா மாகாணம், அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணியின் பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமத்திய, வடமேல், மத்திய மற்றும் தென்மாகாணங்களிலும், மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேநேரம் சிலாபத்திலிருந்து கொழும்பு, காலி ஊடாக மாத்தறை வரையிலான கடற்பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். காற்று மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்தும் வீசக்கூடும். காங்கேசன் துறையிலிருந்து மன்னார், புத்தளம், சிலாபம் வரையிலான கடற்பகுதிகளிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். குறிப்பிட்ட சில கடற்பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீன்பிடி மற்றும் கடல்சார் தொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஓமான் அருகே மசகெண்ணெய் தாங்கிய படகில் ஏற்பட்ட கசிவை தொடர்ந்து ஈரானின் காஷ்மீர் தீவு கடலோர பகுதியில் எண்ணெய் மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கர்பாரி இதனை தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு ராணுவ நடவடிக்கைகளே இந்த மாசுபாட்டிற்கு பிரதான காரணம் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஈரானின் வளைகுடா கடற்கரைக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பு ஹோமஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பதற்கான ஒரு வழிமுறையை ஈரான் வரையறுத்து அமுல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மேலும் உணர்த்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை.

0: லோஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது காலை 10:17 ஆகின்றது. தொடர்ச்சியாக சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு சொந்தங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். பாடல்கள் விபிக்க அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-1125-0001 or 0112-1125-111 நீங்களும் கால் பண்ணுங்க. அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இது? எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா
1: இருக்கிறேன்.
2: பாடல்கள்
1: பாடும் தர முடியுமா?
2: என்ன
1: பாடல்? தர முயற்சி செய்யறேன். அடுத்த பாடல் யாருக்காக சொல்லுங்க. இப்ப
2: பாடல் எனக்காகவும் அன்பு கணவர்கள் அன்பு கணவருக்காக செல்ல மகளுக்கா முக்கியம் உங்களுக்காகவும்
1: சரி. மும்தாஸ் பேகம், ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்து முரண்மையான பாடல்.

வெரி குட். பாடுங்க.

0: ஒரு கதை சொல்லவா?
1: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
2: சிங்கம் கதையா?
1: பாட்டு படிக்க முடியாதா?
2: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ?
1: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
3: குவைட் எக்ஸைட்டிங்.
0: அந்தி சாயும் இரவின் அமைதியில் நீ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சுகமானது நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது காலை 10:32 மாறுகின்றது. இந்த நேரம் அழைப்பில் மட்டும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் அழைப்பில், வணக்கம். வணக்கம், யார் இது? எப்படி இருக்கீங்க மொஹிதீன்? நல்லா இருக்கீங்களா? அப்படியா? சரி சரி சரி, ஓகே. மொஹிதீன் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, பாடல் யாருக்காக?
1: இளைய குடும்ப உறவுகளுக்காக. மற்றும் கம்பா மஜித் பரிகாமம், பரிஜித்தர அருள்மொழி, தோப்பூர் ஹரிவாசர் மற்றும் வசந்த உள்ள அனைத்து உள்ளங்களுக்காக, முக்கியமா உங்களுக்காக கேட்பாங்க.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.
2: பாழப்பழ தோலுரிச்சு பானையில ஊற வச்சு

0: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.
1: மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதுல உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே.

0: நாகம் சுகுமானத்து நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 10:47. இந்த நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் ருக்மிணாக்கா. நீர்கோரம்புல இருந்து, டீ ஷாப்ல இருந்து நிசாம்.
0: நிசாம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் ருக்மிணாக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். உங்களை மாதிரியே பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா என்று?
1: பாடல் எல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு ஒரு பாடல் ஒண்ணு வேணும் ருக்மிணாக்கா.
0: என்ன பாடல்?
1: தாய் வீட்டில் இருந்து உன்னை அழைத்தது கண்ணன் பாட்டு.
0: சரி, ஓகே. அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். நிகழ்ச்சியில அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. இந்த பாடல் யாருக்காக சொல்லுங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் கனடாவில் வசிக்கிற என்னுடைய அன்பு தங்கச்சி, யூகே இருக்கிற மூசாத் மச்சான் ரீமா, வசந்தம் கேட்கும் அனைவருக்கும். நீங்க சாப்பிட்டு டீ குடிச்சீங்களாக்கா?
0: ஆமா ஆமா, பெரிய ஒரு டவுட் தான் உங்களுக்கு என்ன. சரி, ஓகே.
1: அப்பதான் உற்சாகமா இருக்கலாம்.
0: ஆமா ஆமா, சரி, ஓகே. சொல்லுங்க, நாங்க அடுத்த பாடல் கேட்கலாம். சந்தோஷமா? சரியா?
1: நன்றி
0: நன்றி.

0: சமத்தில் வசந்தம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடு தேவாலயத்தின் வருடாந்த பெருவிழா நாளைய தினம் கோலாகலமாக இடம்பெறவுள்ளது. இதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏற்கனவே மடு திருத்தல பூமியில் ஒன்று கூடியுள்ளனர். இலங்கையின் அனைத்து சமூகத்தினரும் இணைந்து கொண்டாடும் இந்த விழாவானது நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு, அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை பிரதிபலிக்கும் ஒரு தனித்துவமான நிகழ்வாக அமைகின்றது.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: மத்திய டெக்சாஸில் நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் என்பதை அந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சாலோடோ கிராமத்திற்கு தெற்கே உள்ள வயல்வெளியில் ஹெலிகாப்டர் ஒன்று சிதைந்து கிடைப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து அந்நாட்டு போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டனர். விபத்துக்குள்ளான அந்த ஹெலிகாப்டர் அருகிலுள்ள அமெரிக்க ராணுவத்தின் முக்கிய தளமான ஃபோர்ட் ஹைட்டை தளமாக கொண்ட AH-64 அப்பாஜி ரக தாக்குதல் ஹெலிகாப்டர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்றபோது ஹெலிகாப்டரில் பயணித்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: 11 மணி 8 நிமிடமாகின்றது. உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் வஸ்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, பொழுதெல்லாம் அப்படி போகுது அருள்மொழி? அப்படியா, சரி சரி, ஓகேமா, சொல்லுங்க பாடலியா இருக்காக.
1: உங்களுக்காகவும் நந்தமரமா சிவமலரணி கிரீலட்சி ராணியக்க ராஜலட்சுமா சாந்தி கோஞ்சரம் பாலகிருஷ்ணமாவா அம்மா முந்தாட்போதுதான் கட்டவன் சாந்தலாக்க மேலா கலா குந்தினி விஜிதா சரோசினி சரிவா ரகுமா ஸ்ரீவுரன வடிவுரன் ஆட்ட விஸ்வநாதன் ஈகரன் அப்துல் மஜித் சாம்குமார் வசந்தகுமார் மொகதீன் பாரசின தம்பி அளவட்டி செந்தில் இங்கிரிய ரவி அளவு சுந்தரமுனா மன்சூர் வாசல்னா கேலண்டா எல்லாருக்காக இறங்கிட்ட போடுறாங்க. சோலை கோயிலே
0: சரி, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அருள்மொழி, நிகழ்ச்சி ஓடினது கொண்டு மைக்க தொடர்ச்சியாக சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். 01212 1505 001 அல்லது 01212 1515 க்கு கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் வாங்க.

0: மனிதர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் புயிலும்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: இப்போது 11:26 ஆகின்றது. இணைந்திருக்கிறோம் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு. வணக்கம்.
1: அன்பான மதிய நேர வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: முதலாம் பிரிவிலிருந்து சரோஜினி.
0: சரோஜினி, நல்லா இருக்கீங்களா?
1: என்ன சுகமா இருக்கிற மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா சரோஜினி? என்று
1: நல்லா நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் யாருக்காக?
1: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தனி, கிரியல்ல ராஜலட்சுமி, கருத்துத்துறை அருள்மொழி, சின்னையா மகாதேவன், பனாமத்தி ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, தராகோட இமானுவேல், இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் நமது வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்காகவும்.
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

0: வணக்கம். சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 11:39. இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ ரஃபினாக்கா, வணக்கம்க்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: வெதமுலா இருக்கா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சரி, ஓகே. இன்னைக்கு வேலையா வீட்லயா?
1: இல்லக்கா, நீங்க வேலைக்கா?
0: வீட்ல இருக்கிறீங்களே, வெடுத்தீங்க போல இருக்கு.
1: ஆமாக்கா.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, வீட்ல இருக்கிறீங்க, பொழுதெல்லாம் அப்படி போகுது?
1: சூப்பரா போகுதுங்கா.
0: ஓகே ஓகே, சந்தோஷம். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா ஹரிதரன்?
1: பிடிச்சிருக்கா.
0: அடுத்த பாடல் யாருக்காக கேப்போம்?
1: அக்கா வசந்த கேக்கற எல்லாருக்காகவும் உங்களுக்காக கேப்போங்க.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றிக்கா.

விரைவான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால். புதுமைகளோ

ஒலிக்காரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் மதிய நிறுகுதிகளும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க விஜய் மற்றும் அபுல்ஹாசன் இருவரும் தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் டீமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

ரைட், அப்ப எங்களை பார்த்த பால்காரன் மாதிரி இருக்கு என்ன ருஃபினாக்கு. ரைட், ஓகே, சந்தோஷம் நன்றி ருஃபினா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது வணக்கம். இன்னும் ஒரு நாளில் உங்களை அன்போடு சந்திக்கிறோம். வெள்ளிக்கிழமை பொழுது மதிய பொழுதோடு உங்களை அன்போடு அன்போடு அன்போடு சந்திக்கணும். தொடர்ந்து மனித கொள்ளலாம் மதிய நேர குதூகலத்தோடு. 3 மணி வரை உங்களை உற்சாகமாக சூப்பரான பாடல்களோடு சந்திக்க தயாராக இருக்கின்றோம். நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி.

2.8 வசந்தம் FM. சபிகளுக்கு விருந்தாய், சபிகளுக்கு விருந்தாய்.

0: ரைட் கொடுவா மீசா அருவா பாற ஆரம்பம் தான் கையை வச்சேன் தூள் அப்படின்னு சொல்லி சுப்ரான ஒரு பாடல் சொல்லிருக்காரு. சார் அதுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய அபுல்லாசன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் அபுல்லாசன்.
1: வணக்கம் வணக்கம். வரமுதே கொடுவா மீசா அருவா என்ன என்ன மாதிரி சென்னிங்க தம்பி, உங்களை நீங்க வரக்குள்ள அவங்க பால்காரம் போட்டு போன எங்களை என்ன நினைச்சிக்காங்க
0: நினைச்சிக்காங்க வாருங்களே பாத்தீங்களா. அப்ப என்ன
1: செய்யறதுன்றது பாட்டு புல்லு கொடுத்தா பால் கொடுக்க முன்னால முடியாது தம்பின்னா தம்பிக்கும் புள்ள தின்று பால் கொடுக்க
0: சொல்றேன் சொல்றேன் வச்சுக்கொள்ளாதீங்க
1: அப்படி சொல்லி சின்னவங்களே பெரியவங்களே சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி வரை என்று ஈரி
0: என்னோடு வந்து பேசலாம். மலைப்பேர் படத்துகள் வளமை போல உங்களுடைய தொலைபேசிகளுக்கும் இருக்கிறது 0111-2775-0101-2771 இருக்கிறது. அழைப்பை ஏற்படுத்தலாம்.
1: அப்படி மின் சின்ன முகநூல் வழியா வார் என்ன பசின்னான பொடின்ற படம் முண்டிக்கு அதுக்கு கீழே போயிட்டு அபிலாஷன் நானா மாமக்கு பாட்டு நானாக்கு பாட்டு சாஜாக்கு பாட்டு காக்காக்கு பாட்டு உம்மம்மா தாத்துமா சொந்த பந்தங்களுக்கு பாட்டு ஒன்று படப்படன்னு டைப் பண்ணி டமான் நேரத்து டுமின் நேரத்தை பட்டார்னு பாட்டு போடுவேன்
0: பட்டார்னு பாட்டு போடுவோம். சரி 3 மணி வரைக்கும் முடிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் உற்சாகமாக சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக இருக்கிறது. அதே போல இன்றைய நாள் வந்து பிறந்த நாள் கொண்டாடுவாங்க நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்கள்லாம்
1: செய்யறதுக்கு உங்களுக்கு டவுட் இல்லைக்கா சந்தேகம் இல்லைக்கா எதுவா இருந்தாலும் ஆட்சிக்கா மனம் திறந்து பேசிங்க ஆட்சிக்கா பேசலாம் ஜாலியா பேசலாம் வாங்க இந்த பக்கம்
0: இந்த பக்கம் இன்னைக்கு வந்து எல்லா இன்னைக்கு வந்து ஆடிப்புறம்
1: பேசலாம்
0: ஜாலியாக 3 மணி வரைக்கும் பாடல்களோடும் வாழ்த்துக்களோடும் உங்களை நினைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். இது வந்து இன்னொரு குதூகலம் நேரம் 12:08 தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள்.

0: பாய் சூப்பரான ஒரு பைக்ல டிராவல் நடிச்சிட்டு வந்தேன்.
1: கமம் பேபி செல்லே புள்ளைய கூப்பிட்டு குழந்தைய வா பேபி ரவுண்டு போவோம்
0: என்ன ரவுண்டு போவோம் சொல்லி புல்லட்ல ரைட். அதே மாதிரி இந்த 3 மணி தலம் எங்களோட ஒரு ரவுண்ட் போகலாம், சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம். மதிய நேர குதுகலம் வள்ளிக்கிழமை சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்க மனத்தியாளத்தின் முதல் நேரம் வந்து கூப்பிட போறோம். யார் எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
2: நாளைக்கு

0: எல்லாம் கடவுள் இருக்கும் பொழுது என்ன கஷ்டப்பட தேவையில்லம்மா, சொல்லுங்கம்மா. தாரெல்லாம் மீங்க அவங்களோட சேர்ந்து பாட்டு போல் கேக்கும்.
1: நன்றி.
0: அப்படியும் இல்லை நிச்சயம் நம்ம குடும்ப வழியா வாரதுனா வளமையான மாதிரி வந்தீங்கன்னா ஆஷிகான் எல்லாத்துல பேரையும் நல்ல ஒரு பாட்டையும் உங்களுக்கு கேட்கலாம். உலகம் பூரா நீங்க கேக்குறேன்னு எப்படி கேட்கணும் www.vasantham.fm.lk சரியா சொல்லுங்க. கொஞ்சம்
1: www.vasantham.fm.lk அப்படின்ற சிங்கப்பூர் மலேசியா துபாய்
0: கட்டாரும் வசந்தம் அவங்களோட இருக்கும். உங்களோட போகல நாங்களும் சந்தோஷமா இப்ப பாட்டை கேட்போம். என்ன
1: கிண்ணியால இருந்தாலும் சரி கென்னியால இருந்தாலும்
0: பாட்டு வரும்.
1: ரைட், பாட்டு வரும். இப்போ வரப்போகுது டான் திரைப்பட பாடல்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

0: ரைட். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி.
1: தஞ்சாவூர்
0: ஜில்லாக்காரி
1: இல்ல இன்னைக்கு
0: ஜில்லாக்காரி இல்ல, நல்ல
1: சந்தோஷமா.
0: துபாய் போயிட்டாங்க, வருவாங்களா திரும்ப?
1: சுவர் இல்ல அங்க, அப்படி தெரியாதா?
0: சொல்ல இல்ல, அதுனா
1: மேல் படிப்பு தானே.
0: சில நேரம் அங்க இருந்து நமக்கு போன் பண்ணலாம்,
1: சொல்ல தெரியா.
0: சில நேரம் www.vasantamfm.com அப்படின்ல இருந்து வந்து கேட்டுட்டு எங்களுக்கு வந்து போன் பண்ணலாம்.
1: பண்ணலாம் பண்ணலாம்.
0: அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு பாட்டு கேளுங்கன்னு கேட்கலாம்.
1: அரபு பாட்டு கேட்பா. என்ன துபாய் தானி,
0: அரபு குத்து பாட்டு போட்டு விடும். ரைட். அளவில் ஒரு நேரம் எங்களோட பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யாரு இது?
1: யாரு?
0: ரத்னபுர சுரேஷ். எப்படி இருக்கீங்க சுரேஷ்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறோம் நினைக்கிறேன். ரத்னபுரம் மாக்கட்
2: தானே?
0: இப்ப காவத்து இல்ல. அப்புறம் எப்படி போகுது வேலையெல்லாம்?
1: நீங்க குழந்தை வச்சு ஆடுறீங்களா? தொட்டில மரத்தில் ஆடுறீங்க, நல்லா இருக்கீங்க.
0: பாடல்கள் வரும், யார் யாருக்காக பாடல் வரும் கேக்கலாம். நன்றி, நீங்களும் சந்தோஷமாக பேசலாம். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த தொட்டில் ஆடுறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: என்ன
0: ருபினாவும் சில காலங்களில் தொட்டில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க
1: தானே? குழந்தை தானே, குழந்தை
0: சின்ன குழந்தைல ஏசும் அவங்க, அப்படி மோசமான ஆக்கள். ரைட். ஓகே, சந்தோஷமாக நடந்து கொள்கள். இது மத்திய நேரம் குதுகலம். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ளலாம். 0-1-1-2-7-5 0-0-1 அல்லது 0-1-2-7-5 பேசுங்கள்.
1: அப்படி மில்லன் சின்ன முகநூல் வழியாக வார என்ன வளமையா வார வழியில வந்து பஸ்ல இறங்கி நேரம் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தார் தார் பேர் சொல்லணும்னு சொல்லி சொல்லலாம்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 சபிகளுக்கு விருந்தாய்

0: பாட்டு பாட்டு நல்ல பாட்டு சூப்பரான
1: பாட்டு
0: தான் காக்க காக்க திரைப்பட பாடல் நம்ம ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் பாடல் வந்திருந்தது. விழுந்திருக்கிறோம் மதிய நேர குதுகலத்தோடு. இப்ப பேஸ்புக் பக்கமாக நிறைய சொந்தங்கள் வந்து அப்படியே பாத்துட்டே இருக்காங்க. எங்கடா நம்ம போட்ட பேரெல்லாம் வாசிக்கலையே அப்படின்னு சொல்லி கேக்குறது எங்களுக்கு கேக்குது. ரைட், அவங்களையும் செய்து கொள்ளலாம். எங்களோட மதிய நேர குதுகலம் நிகழ்ச்சியோடு நடந்துள்ளோம். இந்த கலையில இருந்து அரசு வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பின் அன்பின் மதிய வணக்கம் கந்தப்பலை ஜோன் சித்ரன். ரைட், ஆடிப்புற நாளில் அன்னையின் அருளில் கிடைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி
1: போட்டிருக்கிறாரு.
0: பாருங்களேன், அப்ப நிர்மலா பாலா வந்திருக்காங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லி இனிமையான மதிய பொழுது வணக்கத்தோடு. அதே போல கிருஷ்ணவேணி வந்திருக்காங்க. மதியனர் வணக்கம் விஜய் அண்ணா அபுல் ஹாசன் நிகழ்ச்சி சூப்பர். சரண்யா மிஷ்மிதா ஆஷிபா யோகராணி ரமேஷ் விஜயா தமிழ் செல்வம் அனைவரும் இடத்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தர்ணிய கலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. அதே போல வசந்த சொந்தங்கள் அனைவருக்கும் சூப்பரான மதிய பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லி கொட்டகலை ட்ரைட்டன்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லி மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம் சரஸ்வதி குடும்பம் சாந்தி குடும்பம் கிதான் குடும்பம் எல்லோருக்கும் பாடல் தாங்க
1: குடும்பத்துக்கே
0: கேட்டு. நிர்மல் குமார் வந்திருக்காங்க. மணிக்கம் நிமால் குமார் வந்திருக்காங்க. அன்பார்ந்த மதியநேர வணக்கம் சகோதரி, நான் வேளாண்கல் தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சகோதரின்னு சொல்லி வந்திருக்காரு.
1: தங்கிகள் தம்பிகள் அண்ணன்கள் தம்பி மாணவர்கள்
0: நம்ம பேசுறது அப்படியா கேக்குது. ஹாய் அண்ணா இருவருக்கும் அன்பார்ந்த மதியநேர வணக்கம். மணிமாறன் ஹப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம், எங்களையும் நிகழ்ச்சி சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கிறார் ஊர்கோடபத்து தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அதே போல ஸ்டீவன் டெய்லர் வந்திருக்காங்க. நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கு, எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதே போல நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுதாக்கா, எங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியையும் கேட்கிறார்கள், மகிழ்ச்சியோடு கேட்கிறார்கள், அனைவருக்கும் நல்ல பாடல் விடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்கிறார். அன்பார்ந்த வணக்கத்தோடு பவானி சந்திரகலாவும் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கிறாங்க.
1: இதே மாதிரி கூட பேர்களும் வர என்ன அந்த பக்கத்துக்கு போயிட்டு டபுள் டபான்னு டைப் பண்ணி விடுங்க. என்ன தம்பி எப்படி பண்ணணும், தம்பி
0: எப்படி பண்ணணும், அப்படி வந்து அன்பு பெரியவர்களே தாய்மார்களே அப்படின்லாம் பண்ணி ஹப்லாசன் என்னையும் சேர்த்து நல்ல ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு போடுங்க. ரைட், நாங்க நிகழ்ச்சியில் சந்தோஷமாக நடந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அதே போல உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் www.vasantham.lk அப்படின்ற இணையதளம் ஒரு இருக்கிறது. நிகழ்ச்சி வந்து ஜாலியா துல்லியமா சத்தமா அப்படி கேட்கலாம் வந்து நீங்க தொடர்ந்து. ரைட்டா, அதே போல இலங்கையில் எந்த இடத்துல இருந்தாலும் 102.6 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டால் எங்களோட அலை பேட்படுத்துங்கள்.
1: 0101
0: அலை பேட்படுத்தலாம். ரைட், 3 மணி வரை இருந்து கொள்ள போகிறோம். மீது மதிய நேர குதூகலம் நேரம் 12:40.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் டென்டிக்ளோசிவ்.

இன்றைய மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் பாடகி சுனிதா சௌஹான். இவர் பாடிய பாடல்கள் ஒரு மணித்தியாலம் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். இது ஜில்லா திரைப்பட பாடல் டி இமானின் செயல் பாடல் வருகிறது.

0: பார்த்துட்டே
1: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
2: ரைட், ஒரு நல்ல பாடல் கேட்டு வந்திருக்கோம். இன்றைய மனத்தளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேக சொல்லித் கொண்டிருக்கிறார் பாடகி சுனிதா சௌஹான். இவர் அதிகமாக இந்த டி மணின் இசையில் வந்த பாடல்கள் நிறைய பாடி இருக்காங்க. எல்லா பாடலும் எல்லா பாடலும் சூப்பரான பாட்டு. தமிழ் தெரியாட்டியும் தமிழ் வந்து அழகா
3: பாடி
2: நிறைய பாடல்கள் ஒரு மனத்தாளம் அவருடைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கும் மனத்தாளத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேக. இப்போ வந்து அழைப்பில் ஒரு நேயர் எங்களோட பேசுறதுக்கு வணக்கம். ஹலோ
4: மதியநேர வணக்கம் அண்ணா. பாராஸ்டர் சிவகுமார்.
3: பாராய் ஸ்டேட் சிவகுமார், எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
4: நலமாக இருக்கும் அப்தாசனா. இருவரும் சுகமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
4: சூப்பரண்ணா, இனிமையான பாடல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிகழ்ச்சி சூப்பரண்ணா.
3: பாராய் ஸ்டேட் எல்லாம் எப்படி இருக்கீங்க தம்பி?
2: சந்தோஷம் இருக்கணும், துக்கம் இருக்கணும்,
3: எல்லாம் இருக்கணும். என்ன கடன் இருக்கப்படா?
2: குளிக்க போனா சோப்பு இருக்கணும், தண்ணி இருக்கணும்,
3: எல்லாம் இருக்கலாம். கடன் இருக்கப்படா?
2: கடன் இருக்க கூட
3: தேடி வந்துருவானு. இந்த ரூபாய் இன்னைக்கு குடுக்கலன்னு ஓடிட்டா
2: எப்படி பாத்தீங்களா? இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சா ரெண்டு பாய்
4: சந்தோஷம்.
3: ரொம்ப சந்தோஷம் தம்பி. தாராளம் மீக்கி ஆயிர கோழி
4: பாலை சேர்க்கறது பாராஸ்டர் ஞானசேகரன், வெள்ளையும் சவுந்தரராஜன், கிரிபோ டீன்சலும், அபி ஜானுக்காவும், வெள்ளையும் சவுந்தரராஜன், கிரிபோ டீன்சலும், கண்ணத்துல வசந்தலும், சுதாசலும், கண்ணத்துல விக்ரம் சோ, ரமேஷ் அப்பகம, ராஜேந்திரன்,
2: ஓகே,
4: தீர்பாக் பவாஸ், கண்ணத்துல அனைத்து நேரமும்
2: கேட்போனா.
3: நன்றி.
2: ஜாலியா இருப்போம்.

0: 2.8 வசந்தம் FM வழித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: ரத்மலானை கந்தவல சந்தைக்கு அருகில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவி புரிந்த சந்தேக நபர்கள் இருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் கல்கிஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த முதலாம் தேதி கல்கிஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்மலானை கந்தவல சந்தைக்கு அருகில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக கல்கிஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் பாரிய அளவிலான விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கமைய நேற்றைய தினம் இந்த குற்றத்திற்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் ரத்மலான பகுதியில் 22 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 41 மற்றும் 48 வயதுடைய திஹிவள பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது. இந்நிலையில் கல்கிஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை படுகொலை செய்ய ஈரான் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்து கடந்த ஆண்டில் இஸ்ரேலிடமிருந்து அமெரிக்காவிற்கு பல எச்சரிக்கைகள் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகளினால் வெள்ளை மாளிகைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. எனினும் இந்த தாக்குதலுக்கான எவ்வித ஆதாரமும் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுக்கு உறுதியாக கிடைக்கவில்லை என அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

0: வணக்கம்.
1: அன்புள்ள அன்புள்ள சகோதரர் அவர்களுக்கு எனது இனிய தமிழ் வணக்கம். நான் பாதுக்க சின்னத்தம்பி.
0: பாதுக்க சின்னத்தம்பி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கின்றே சகோதரி.
0: எப்படி இருக்கீங்க? என்ன செய்றீங்க சகோதரா?
1: நல்ல நல்ல சுகமா இருக்கின்றேன் சகோதரா.
0: ஓகே ஓகே. அப்புறம் அபிலாசன் என்ன, ரொம்ப நாள நீங்க கதைக்கல, என்ன கோவப்படுறாரு?
2: சகோதரியோட தம்பி
1: கதைக்கணும். அவர்கிட்ட எந்த நேரமும் அவர் தான் விளையாட்டு பண்ணிட்டு இருப்பாரு. என்கிட்ட
0: அவர் தான் அவர் விளையாடு பண்ற பாத்தீங்களா?
2: சகோதரா, இப்ப கம்யூனிகேஷன்ல ஃபுல் க்ரௌட் ஆயிக்குமே.
1: ஆமா ஆமா ஆமா. மல்லிகா, மட்டக்களப்பு அமிர்தவள்ளி, விஜயகுமார், அதிபர் திரவணன், நிஜோசனன், ரத்தன, தர்சனா மற்றும் பங்கடாவெளி அழகசுந்தரம், மொன்ராகல ஜனலட்சுமி, பெரியல ராஜலட்சுமி, வத்தல ஐயா கண்ணு, பனாவத்தம் முதலாம் பிரிவு சரோஜினி, இந்திரிய ரவி, பெரிய குடியானை வசந்தகுமார், ஏ பாகவத் தோட்டம்
0: துரியநாதன்,
1: புரட்டாப் மேமலை சொக்கலிங்கம் முத்துக்குமாரி, பருத்தித்துறை அருள்மொழி, நவலப்பிக்கு என்ற அன்போக்கா, ஜெமிலா சித்திக் நுகா, தம்புள்ள
0: சொல்றோம். நேர்கள் 3:11.

0: அதிகமா சாப்பிட்டா கொழுப்பு வந்துடும்,
1: கொழுப்பு கூட
0: கூடிரும். அதனால இப்ப வந்து நாங்க பேஸ்புக் பக்கமா நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. அந்த சொந்தங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எங்களோடு ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. ரைட், கீதா ஸ்ரீ வந்திருக்கிறாங்க. ஹாய் அண்ணா, இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி சூப்பர், வாழ்த்துக்கள். நானும் வளமை போல் இணைந்துள்ளேன் அப்படி சொல்லி திசமஹராமையிலிருந்து கீதா வந்திருக்காங்க. பரவாயில்ல, அங்கிருந்தும் நிகழ்ச்சி
1: மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து வந்திருக்காங்க. உறவுகள் தங்கமணி வந்திருக்கா, ஜெனிட்டா வந்து, ஆண்டனி அம்மாள் வந்திருக்கா, சூப்பரான ஒரு பாட்டு தாங்க ராசா அப்படின்னு சொல்லிக்காங்க.
0: ரைட். அதே போல ஹாயா ஃபசாத் வந்திருக்காங்க. ஹாய் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி கேட்டுக்கணும். பண்ணைபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறார். இனிய மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி. அதே போல பரமானந்தன் வசீகரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களையும் இணைந்து கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. நந்தகுமார் வந்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் இருவருக்கும் அப்படின்னு சொல்லி இனிய மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க.
1: மருதானந்தி ரமேஷ் வந்திருக்கார், சுரேந்திர வந்திருக்கா, ஃபசால் வந்தியா, கண்மணி வந்தியா, ரகு வந்திருக்கிறாங்க. ஆஷிகா போய்கொண்டிருக்கீங்கன்னா ஷோ அப்படின்னு சொல்லிக்காங்க.
0: ஜவுன் சித்திரன் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. ரைட். அதே போல எங்களோடு இணைந்திருக்கிறாங்க. மணிமாறன் வந்திருக்கிறாங்க. மதிய நேரம் வணக்கம். ஹப்புத்தொலை வியாறுகளிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அதே போல எங்களோடு அரைம்பதி இதய ரத்னம், அதே போல கணபதி ஜெயகலா வந்திருக்கிறாங்க. சந்திரசேகரம் ஷக்கீலா வந்திருக்கிறாங்க. செங்கலடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க.
1: குடும்ப ரெண்டிலிருந்து ஞானசிகாமணி, புஷ்பராணி, அரித்ரா, பவித்ரா, சஞ்சய்க்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்கன்னு சொல்லிக்காங்க.
0: புலத்கோபிட்டி ரேணு வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கொடுப்பதாக சொல்லி. அதே போல சங்கரர் வந்திருக்கிறார் எங்களோடு சந்தோஷமாக. கொழும்பு 13 நிகழ்ச்சி கேட்டுக்கொடுவதாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். 3 வரைக்கும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். இது மதிய நேரம் குதூகலம். நேரம் 1:17.

0: ஹைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்?
2: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்டை கொடுத்து
3: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
1: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
2: நீ வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா. நாம ஓஹோண்டு இது நம்ம தியேட்டர்ல திறந்து விடுவோம்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. சபிகளுக்கு விருந்தாய்

0: சந்தோஷமான ஒரு பாடல் இணைந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு அடுத்தடுத்த பாடல்களும் இன்னும் இன்னும் அட்டகாசமாக வந்து கொண்டிருக்கும். சந்தோஷமாக எங்களோட அழைப்பை ஏற்படுத்தலாம் அபுல் ஹசன். இப்போ அழைப்பில் ஒரு நேயர், வணக்கம்.
1: மது, எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மது. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கலாம்?
2: வீட்டுல
0: பாத்திரங்கள்லாம் உடையற சத்தம் கேக்குதோ அந்த வீட்டுல நம்ம மது ஆடிட்டு இருக்காங்க. சமையல் முடிஞ்சதா?
1: என்ன
0: சமையல் அப்போ?
2: ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, தாராளம் மீக்கிறா
1: கணவர்
0: ஜெகன், மகன் அஸ்வினி, அஸ்வின் அக்கா, அலரி அக்கா, ருசினா அக்கா, உங்க
2: ரெண்டு பேருக்கும், நீங்க போறது இல்லையா ஆடிபுரம்?
0: ஆடிபுரம் நான் காலையில போயிட்டு
2: வந்துட்டேன்.
0: காலையிலே போய்
2: என்ன நேத்தி
0: காலையிலே போய் கருமாரியம்மன் காலையில விழுந்துட்டு வந்துட்டேன்.
2: செஞ்சதுக்கு இல்ல அப்படி
0: என்னை காப்பாத்து வந்திருக்கேன். பாப்பம் என்ன நடக்குதுன்னு. சரி, நீங்களும் சந்தோஷமாக பேசுங்கள். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்கை. இது மதிய நேர குதூகலம். எங்களோட அழைப்பை ஏற்படுத்தலாம். 0127750101 1
2: அப்படி மில்லன்னு வழியாக வாரதா இருந்தா வடம மாதிரி போட்டோகையில பேத்துல படப்படன்னு டைப் டிமாண்ட் அனுப்பு டுமின் ஒரு பாட்டு வரும்
0: நடந்து கொள்ளுங்களானும் அபுல் ஹாசனும் 3 மணி வரைக்கும் இந்த பக்கம் இருப்போம்.

0: நல்ல பாடல் ஒன்று கேட்டும் ஸ்ரீ ஸ்ரீராமின் பாடலை பாடியிருந்தார். அது விருமன் திரைப்பட பாடல். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இருந்திருக்கிறோம். மதிய நேர குதூகலத்தோடு இன்னும் ஒரு நேயர் எங்களோடு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இது? கருணாய்யா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? அப்புறம் இன்னைக்கு எப்படி வெள்ளிக்கிழமை கடை முடியா திறந்தா? சந்தோஷமாக துல்லியமாக நிகழ்ச்சி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.

0: கர்த்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசனம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
2: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
5: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சொல்லித்துக் கொண்டிருக்கிறார் பாடகி சுனிதா சௌஹான். இது துப்பாக்கி திரைப்பட பாடல் மணிக்கும் கத்தி திரைப்பட பாடல். ஹனுத் ரவிச்சந்திரன் இசையில் அவரோடு சேர்ந்து விச்சாய் பாடிய பாடல் வருகிறது.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சூப்பரான ஒரு பாடல் வந்திருந்தது. அது
2: செல்ஃபிக்குள்ள உமா உமான் என்ன மாற பாட்டு இல்லைனா தம்பி.
1: ஓ செல்ஃபிக்குள்ள உமா உமான்
2: மாறவே என்ன
1: இப்படி எல்லாம் உமா கேட்கலாமா நமக்கு
2: என்ன?
1: ரைட். அதே போல கத்து திரைப்பட பாடல் வந்தது அனிருத் ரவிச்சந்திரன் இசையில். அவர் சுனிச்சாவனா அவரோடு சேர்ந்து விஜய் பாடியிருந்தாங்க அந்த பாடலை. நல்ல பாடல்கள் வந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் இது மத்திய நேர குதூகல அமைப்பு அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
3: வணக்கம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். ஒரு ஆளுக்கு வணக்கம். சைக்கிள் கடை கபூர்னால தானே?
3: ஓ
2: எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
3: நல்ல சுகமா இருக்கிறேன்.
2: இப்ப எங்க சைக்கிள் கடையில வீட்லயா ரோட்லயா வீட்லயா ஸ்கூல்லயா?
1: வீட்டுல இருக்காங்க
2: நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க.
1: அதே போல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கவங்க, அந்த நேரத்தில் மதிய நேரத்தில் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து எங்களோட இணைந்து கொள்ளலாம். 102.8 அலைவரிசையில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கோம். எங்களோட அன்பார்ந்த சொந்தங்கள் இணைந்து கொள்ளுங்கள். 3 மணி வரைக்கும் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். அதே நேரம் ஃபேஸ்புக் பக்கமாகவும் வரலாம்.
2: வாங்க வாங்க தார் தாருக்கு பாட்டு ஒன்று சொல்லி டமான்னு டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM சபிகளுக்கு விருந்தாய் சபிகளுக்கு விருந்தாய்.

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: இங்கு மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 91,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று வரை நாட்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 91,346 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக 68 மரணங்களும் இதுவரை பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் கடந்த ஜூலை மாதத்திலேயே பதிவாகியுள்ளனர். இதற்கமைய ஜூலை மாதத்தில் மாத்திரம் 29,968 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதனிடையே இம்மாதத்தின் நேற்றைய தினம் வரையிலான கடந்த 13 நாட்களில் மாத்திரம் 6,004 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது.
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
4: இந்தியாவின் மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் பகுதியில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை 5:30 அளவில் ஏற்பட்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.4 பதிவாகியுள்ளது. பூமிக்கு அடியில் சுமார் 3 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: கலாசலா கலசலான்னு ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த மணித்தியாலத்தை. மூன்றாவது மணித்தியாலத்துக்குள் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். இணைந்திருப்பது மதிய நேர குதூகலம். சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். எங்களோடு சந்தோஷமாக இந்த மணித்தியாலத்திலும் பேசலாம். எல்லாரும் ஈஸ்வரி அவரோடு சேர்ந்து, விஜய், டி ராஜேந்திரர் எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல்.
1: புதிய பாடகர் இவங்க ரெண்டு பேர்.
0: மதிய நேர குதூகலத்தோடு இப்போ வளைப்பில் ஒரு நேரங்களோடு பேசுறதுக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
1: தோப்பு கொச்சி கடை ஈடன்.
0: தோப்பு கொச்சி கடையிலிருந்து ஈடன். எப்படி இருக்கீங்க ஈடன்?
1: நாங்க நல்லா இருக்கேன். நீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம். கூட பாட்டை கேட்ட எங்களுக்கு நல்லா இருக்கேன். தானே அருமையான பாடல்கள். வாழ்த்துக்கள் இருக்கும்.
0: எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. தோப்புல தேங்காய் இருக்கு, தேங்காய் உரிக்க மட்டை இருக்குன்னு.
2: தேங்காய் மோல்ல எண்ணெய் இருக்கு, தேங்காய் பிடிச்சா எண்ணெய் இருக்கு, எல்லாம் இருக்கு.
0: எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்ல.
1: அப்ப ஈடன்
2: சிங்கார தோப்பு, இது பலவாக எல்லாம் இருக்கு. எல்லா யாதியும் இருக்கு எங்கட தோட்டத்திலயும், எல்லாம் இருக்கு.
0: அவ்வளவு சங்கம் ஞான பழம் இருக்கான்.
1: ஞான பாலசதம்,
2: ஞானப்பழம். கோயிலுக்கு போகணும் ஞானப்பழம் தேடி.
0: இவர் காலையில போயிட்டு கோயில் எல்லாம் போயிட்டு சுத்தி அடிச்சு தான் வந்திருக்கு.
1: போயிட்டு பார்த்த ஞான பாலத்தை
2: அவரே கிடைக்க இல்லாம இருக்குமே.
0: அதான்
1: செல்லி வேடாக்னே. அதாவது நீங்களாவது நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. இடையில பேலன்ஸ் சொல்லுதாவது இந்த அபிலாஷன் நானுக்கு வர சொன்னா பழைய ஞான பழங்களை எடுத்து வருவோம். என்ன
2: கட்டாயம் கட்டாயம் பழைய எங்கட தோட்ட பழைய ஞான பழம் இல்ல. கடுகுடா, ரம்புட்டாங், மசாங், எல்லா கொய்யா பழம், பழம், எல்லா பழமும் இருக்கு.
1: எல்லா பழங்களுக்கு அதிபதி தான் ஈடன். என்ன
2: ஈடன்? ஈடன் ஈடன் என்று சொன்னா பழங்களுக்கு அதிபதி என்று யாரோ சொன்னார். ஒருவர்
1: அவர் தான் நீங்க.
2: ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்துல எங்களோட வத்தல பக்கம் இருந்து கொஞ்சம் பேர் நிகழ்ச்சி
1: கேட்டுக்கிட்டு
0: ஒரு இரும்பு கடை இருக்கு. அந்த இரும்பு கடையில நிறைய பேர் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வசந்தம் கேட்டுக்கிட்டு சொல்லி
1: இரும்பு கடை பக்கத்துல ஒரு கரும்பு கடை போட்டா எப்படி? என்ன
0: கரும்பு கடை ஒன்று இருக்கு. இரும்புக்கும் கரும்புக்கும் ஒத்து வரும்.
1: எறும்பு வராம பாத்துக்கொள்ளணும்.
0: அங்க வந்து நிஷா இருக்கிறாங்க, அதே போல ரவி இருக்கிறாங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லி சரண், விக்ரம் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வேலை செஞ்சுட்டு ஜாலியா வந்து பாட்டு கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. பாட்டு கேட்டு வேலை செய்யாம இருக்கிறது இல்ல.
1: வேலை செய்யணும் கிடைச்சல. முதலாளி வந்து அவங்களுக்கு இரும்பால் அடிப்பாங்க.
0: வேலை முக்கியம். தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். 3 மணி வரைக்கும் சூப்பரான பாடல்களோடு நானும் ஹபுல் ஹாசனும் இந்த பக்கம்.

0: நாம ஓஹோண்டு இது நம்ம தியேட்டர்ல திறந்து விடுவோம்.
1: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
2: How do I tell you?
1: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6.

0: மதியநேர குதூகலத்தோடு சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கான சூப்பரான பாடல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அபுல்லாசன்,
1: மூன்று மணி வரைக்கும்
0: இப்போ அழைப்பில் ஒரு நேரம் எங்களோடு பேசுறதுக்கு வணக்கம். ஹலோ,
2: வணக்கம்.
0: அருமொழி சொல்லுங்க, எப்படி
2: இருக்கீங்க?
0: அருள்மொழி சொல்லுங்க, அப்புறம் எப்படி இருக்கீங்க?
2: அருள்மொழி
0: பேசுறீங்க, சரியா?
2: உங்களோட
1: பாடு ஜானங்க இல்லாத குறை உங்களே வச்சுதான் தீக்கணும். மாற பசந்து நன்றி
0: நன்றி. சூப்பர் சூப்பர், சந்தோஷமா வந்து எங்களோட பேசியிருந்தாங்க. நீங்களும் எந்த இடத்துல இருந்தாலும் எங்களோட அலைபேற்படுத்தலாம். 0112-7500-0112-7500-1111 கலைப்பேற்படுத்தலாம்.
1: அப்படி மீனாட்சி குடும்ப வழியாக வந்தாலும் கூட உங்களோட பேரோட பதிவு செய்யலாம்.
0: ராயிட்டு போற பாடல் வருகிறது, சூப்பரான பாடல், மீன் நிலையை திரைப்பட பாடல்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM சபிகளுக்கு விருந்தாய்

0: வண்டி அக்கா பெத்த ஜக்கா வண்டி
1: அக்கா வண்டியா பார்த்து பெத்து வச்சுக்காங்க.
0: சூப்பர் பாடல் மருது திரைப்படத்துக்காக வந்தது டிமான் இசையில் அனிருத்தோடு சேர்ந்து நம்ம நிரஞ்சனா பாடலை பாடிருந்தாங்க. தொடர்ந்து மடிந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். நேரம் சரியாக 2:33. பாலைப்பலூர் நேயர் வணக்கம். வணக்கம். யாருது?
1: நாங்க நல்லா இருக்கோம். தமிழ்ல பக்கம் எப்படி ரவுமா? காக்கா எல்லாம் இருக்கேனா அங்க நீல கலர் இருக்காம
0: காத்து காத்து
1: காத்து எனக்கு காக்கா இருக்கியமா
0: மட்டுமா காக்கா இருக்கேனா
1: காக்கா இருக்கு
0: பாதுகாத்து எப்படி செய்யறது?
1: செங்கல்ல கட்டாம பான் பெட்டியில கட்டுறான் உண்மையா?
0: எல்லாரும் சேர்த்து கொண்டு கேட்போம். கூட ரேடியோ சத்தம் ரொம்ப குறைவா கலப்பேற்படுத்தலாம். அப்படி இல்லனா
1: அப்படி இல்லைன்னு குண்டூர் வழியாக வந்தா கொஞ்சம் நேரம் தான் டபான் ஆட்டோ பிடிச்சி சரி வந்துட வேண்டியதான்.
0: ராய் தொடர்ந்து வாங்க 3 மணி வரைக்கும் பேசலாம். இது மாதிரி நேரம் குதூகலம். நேரம் 2:35.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா
1: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ளோசிவ். திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
4: டார்லிங் டம்பக்கு, டார்லிங் டம்பக்கு,
5: டாலிங்க டம்பக்கு. சூப்பரான பாடல். இன்றைய மணித்தியாலத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக சொல்லி கொண்டிருப்பவர் பாடகி சுனிதா சௌஹான். இது மான் கராத்தே திரைப்பட பாடல். அனிருத்தின் இசையில் பாடல் வருகிறது.

0: ஸ்ரேயா கோஷலோடு சேர்ந்து நம்ம ஸ்ரீத்ரி ராம்பாடிய பாடல் கேட்டோம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் என்ஜி கே, ரைட். இந்த படம் தான் இப்ப நம்ம வசந்தம் டிவியில போயிட்டு இருக்கேன்.
1: என்ன என்ன பாருங்க, என்ன இங்க படம் அங்க பாட்டு தான். நீங்கள்
0: விஷுவலுக்கு விஷுவல், ஆடியோக்கு ஆடியோ,
1: ரைட்.
0: தொடர்ந்து வந்து கொள்ளலாம் மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 2 மணி கடந்து 50 நிமிடமாக இருக்கிறது. இப்போ அழைப்பில் ஒரு நேர் வணக்கம்.
2: வணக்கம். வசந்தம் டிவி பாட்டுக்கிட்ட இருப்பீங்களோ?
0: வசந்தம் டிவி பாப்போம், நாங்க எஃப்எம்லயும் பேசுவோம். ஒரே நேரத்துல எல்லா விஷயத்தையும்.
1: யாரு பேசுறீங்க?
2: விமலா தேவி.
1: சரோஜா தேவிக்கு பிறகு வந்த ஒரே தேவி நீங்க தான். விமலா தேவி என்ன
0: புதுசா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கேன்னு
2: சொன்னீங்க.
0: என்னோட
2: இருக்கும் அந்த பொண்ணு சுபாவுக்காகவும் அந்த அம்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும்
0: கேட்பான். பாடல் கேட்கலாம். நன்றி
2: நன்றி
0: நன்றி. அபிலாசன் ஏதாவது சொல்ல வந்தீங்களா?
1: இல்ல செல்லத்தன்
0: பாத்தேன்.
1: உடனே கண்டுபிடிக்கும். நீங்க மாறு ஆள் விஜய்,
0: உங்களுக்கு பசி வந்துட்டு. முதல் முதலா

0: வெண்ணிலாண்டி வருவாயா அப்படின்னு சொல்லி ஒரு வெண்ணில வந்திருக்கு.
1: வந்திருக்கு வெண்ணையை தாண்டி வந்து என்ன
0: வந்து முழு வெண்ணிலவா இல்லாட்டி பாதி தேஞ்சு
1: பாதி பாதி பாதி பாதி
0: பாதி வெண்ணில வந்துருக்கு. ரைட், நாங்கள ஜிஆர் வந்திருக்கிறாங்க தொடர்ந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக. ரைட், என்றைக்கும் சூப்பரான தகவல்களோடு உங்களை 5 மணி வரை சந்திக்க போகிறார். இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு அதே போல பேஸ்புக் பக்கமாக வந்து உங்களுடைய பதிவுகளை பதிவிட்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகள். என்ன வெண்ணில தடுக்கி விழுந்துச்சா? ஓகே, மீண்டும் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: ஆல்விலிங்கி ஹபுல் ஹாசன்.
0: ஹபுல் ஹாசனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் MP விஜய். நிலவை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும்.

எப்பவுமே முழு வெண்ணிலவு தான், பாதி கிடையாது. ஓகே, சில பேருக்கு அந்த அமாவாசையா தெரியல, ஆனா எப்பவுமே அழகான ஒரு வெண்ணிலவு தான். ஓகே, ரொம்ப நன்றி விஜய் அழகான பாட்டை கொடுத்துட்டு போனதுக்கு. அது மட்டுமல்ல, நன்றி அபுல்லாசன் நேர்கள் தொடர்ந்து மசந்தோடு இணைந்திருக்கலாம் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நேரமே பொழுது மாலை 3 மணி 1 நிமிடம்.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: வீரகெட்டிய அக்ரஹர பகுதியில் இன்று முற்பகல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதன்போது 20 வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர் வீரகெட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வீரகெட்டிய போலீசார் மேற்கொண்டு
3: வருகின்றனர்.
4: இந்தியாவின் மகாராஷ்டிராவில் உணரப்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிலும் நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4:30 அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் உயிர் சேதமோ அல்லது சொத்துக்களுக்கு சேதங்களோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை.

சிந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இணைந்திருக்க போகின்றோம் 102.6 102.8 வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். நிறைய விஷயங்களும் இன்றைய நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நேரம் 3:10 கொண்டிருக்கிறது. www.vasanthinfm.org இணைந்திருக்கலாம். சரி, நேற்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம், இன்று அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கண்டி வத்தேகம பகுதியில் நேற்று வந்துட்டு 4 வயது சிறுமி கைவிடப்பட்ட சம்பவம், ரொம்ப கொடூரமான முறையில் தன்னுடைய தாயால் தாக்கப்பட்டு முச்சக்கர வண்டியில் எடுத்து வந்து அவர்களை வீதியில் நடுவீதியில் விட்டு சென்ற ஒரு காட்சி அது சிசிடிவி காணொலிகளில் பதிவாக இருந்தது. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவம் கூட நேற்று நாளில் பதிவாக இருந்தது. எனவே இந்த சம்பவம் தொடர்பில் தாய், அவருடைய காதலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கணவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 4 வயது சிறுமி ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, முச்சக்கர வண்டியில் அழைத்து வந்து வீதியில் விட்ட காட்சிகள் இப்போ எந்த சமூக வலைதள பக்கத்தில் போனாலும் சரி அவங்களுடைய புகைப்படமாகத்தான் இருக்கு. குறித்த அந்த காணொலியின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த அந்த போலீசார் சிறுமியினுடைய தாயையும் அவருடைய காதலரின் அடையாளம் காணப்பட்ட நபரையும் இப்போ வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. ஹாலியல அதே போல குடவெல வீதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்து கொண்டிருந்த போதுதான் இருவரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செஞ்சு அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. என்ன இருந்தாலும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை, அதுவும் எந்த வயசாக இருந்தாலும் ஒரு தாய்க்கு அது பிள்ளைதான், அந்த பிள்ளையை இவ்வாறு கொடூரமான முறையில் தாக்கியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரா இருந்தாலும் சரி ஒரு பிள்ளையை தாக்குவது என்று சட்ட ரீதியாக பார்க்கின்ற ஒரு மனிதாபிமான அடிப்படை இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு அந்த பிள்ளை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்ல கொண்டு சேர்ப்பா அந்த பிள்ளையை கொண்டு சேர்க்கலாம், அல்லது போலீஸ் நிலையத்திலேயாவது ஒப்படைத்திருக்கலாம். கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு வீதியில் வீசி விடுவது அப்படிங்கிறது மேலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எல்லோருடைய மனதையும் உலுக்கிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் கூட நேற்றைய நாளில் இன்றும் பரபரப்பாக பேசப்பட்டு சமூக வலைதளங்களிலும் புகைப்படங்கள் காணொலிகள் என்று பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓகே, இது இப்படி இருக்கு. இன்று கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று நடைபெற உள்ள பாட வினாத்தாள்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கசியவில்லை என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் உறுதிப்படுத்தி இருந்தது. எனவே பரீட்சைகள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம். பரீட்சார்த்திகள் வந்துட்டு ஓகே நாங்கள் நல்லா எழுதியிருக்கிறோமா இல்லையான்னு தெரியல, ஆனால் பாட விதானத்தாள்கள் கசிஞ்சிட்டு அப்படிங்கிற சம்பவம் பேசப்பட்டிருந்தது. எனவே ஹம்பாந்தோட்டை மாவட்டம் அதே போல உயர்தர பரீட்சை ஒழுங்கிணைப்பு நிலையம் ஒன்றில் இன்று நடைபெற்றிருந்த அந்த பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் தவறுதலாக வேறு வினாத்தாள் பொதியுடன் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அப்போ அதனால எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஓகே இன்னைக்கு நடைபெறவிருந்த வினாத்தாள் பொதி நேற்றே பொதியில் இருந்துச்சு, அப்போ அதனால அது கசியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பரீட்சார்த்திகளும் கொஞ்சம் கொஞ்சமில்ல நிறையவே அச்சப்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு அப்படி ஒரு விஷயம் நடைபெறவில்லை, தவறுதலாக இருந்தது உண்மைதான், ஆனால் பரீட்சை அந்த சீல் உடைக்காம இருந்தது அந்த பொதிகளில். எப்பவுமே அந்த சீலை வந்து உடைப்பாங்க பரீட்சார்த்திகளுக்கு முன்னுக்குத்தான் இல்லையா, அந்த உரிய ஆசிரியர்மார்கள் கையெழுத்துட்டு அதே போல அந்த முன்னிலையில் இருக்கிற ஒரு பரீட்சார்த்தி கையெழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருடைய பார்வையிலும் அந்த பொதிகனுடைய சீல் உடைக்கப்படும். அதுதானே யதார்த்தமா நடைபெற கொண்டிருக்கிறது இல்லையா. ஓயல் ஆகட்டும் ஏல் ஆகட்டும் எந்த பரீட்சையாகனு இவ்வாறு தான் ஒரு நடைமுறை இருக்கு, இவ்வாறு தான் அந்த பொதியை உடைப்பதற்கான ஒரு நடைமுறை இருக்கு. ஆனால் அந்த பொதி பௌதிகவியல் முதலாம் வினாத்தாள் அடங்கிய அந்த பொதி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கசியவில்லை அப்படின்னு சொல்லி, இந்த குறித்த வினாத்தாள் பொதிகள் எந்த ஒரு இடத்திலையும் திறக்கப்படலன்னு சொல்லி இந்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் பரீட்சையை சந்தோஷமாக எழுதுங்க, அடுத்தடுத்து பரீட்சைகள்லாம் இருக்குது சந்தோஷமாக எழுதுங்க, இதை பற்றி கவலைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுடைஞ்சிட்டு இதில் நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க ஓகே, அதை சொல்லிக் கொள்கின்றோம். சரி, இதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கல்வி அமைச்சின் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்குகின்ற இந்த இசுறுபாய கல்வி வெளியீட்டு திணைக்களத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள 12 விநியோக நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்த தரம் 3 தமிழ் மொழி பாடத்திற்கான புத்தகங்கள் அதே போல பயிற்சி புத்தகங்கள் 3 தவணைக்காக அனுப்பப்பட்டிருந்தது. அது குறித்த இடங்களுக்கு சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்து போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே 800,000 கிட்டத்தட்ட 19,892 பாட புத்தகங்களும் பயிற்சி புத்தகங்களும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருந்தது. எனவே அது வேறொரு இடங்களுக்கு செல்லப்பட்டதாக மோசடி செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே
இப்படியான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக உங்க வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நல்ல பல பாடல்களும் வரும்.

அழகான ஒரு பாடல் சதுரங்கம் திரைப்படத்துக்காக வித்யாசாகரனுடைய இசையில் சுப்ரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருப்பது 1216 1218 உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சிறுவர்களை கைவிடுவது, உடல் அளவிலும் மனந்த அளவிலும் அவங்களை சித்திரவதைக்குட்படுத்துவது, இவ்வாறான முறைப்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிச்சிருக்கிறது. மாதம் ஒன்றுக்கு 600 முதல் 1000 வரையிலான முறைப்பாடுகள் கிடைக்கிறது. சரி, இந்த சிறுவர்களை அதிகமாக துன்புறுத்துவது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது பெற்றோர்கள் தான். இந்த பெற்றோர்களுக்கான தண்டனை சட்டக்கோவையின்படி 2 ஆண்டுகளுக்கு மேல் 10 ஆண்டுக்கு குறையாத ஒரு சிறை தண்டனை விதிக்க முடியும் என்றும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய தண்டனை இல்லாமல் இருக்கு. சிறுவர்களை துன்புறுத்துவது, கண்ட இடங்களில் விட்டு விடுவது, இவ்வாறான சம்பவங்களுக்கு கொடூரமான தண்டனை வழங்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த சிறுவர்களை விடுவதற்கும் அல்லது இப்படியான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்குவதற்கும் பயப்படுவாங்க பெற்றோர்கள் யாராக இருந்தாலும். சரி, ஓகே, இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பாராளுமன்றத்தில் அதிகமாக இழுபறியிலேயும் காரசாரமாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான் நீதிபதிகளினுடைய வயதில். ஐநாவும் அது சம்பந்தப்பட்டு பேசியிருந்தது அறிக்கையூடாக. இந்த நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறும் வயதிலே நீடிப்பதற்காக 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் மூலம், நீதித்துறை அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான சட்டம் மூலம் எதிர்வரும் 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அடுத்த வாரங்களில் அது செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன், எனவே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இது வந்துட்டு உயர் நீதிபதிகளினுடைய, உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயதை 65லிருந்து 67ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசரின் ஓய்வு வயதை 63லிருந்து 65ஆகவும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகள் தான் முன்மொழியப்பட்டுள்ளது. காரசாரமான விவாதங்களும் போயிருந்தது. நீதிக்கு இது செய்கின்ற ஒரு சட்ட ரீதியான ஒரு முரண்பாடு கூட பேசப்பட்டிருந்தது. இழுபறிகளில் கூட போய்கொண்டிருக்கிற ஒரு விவாதமும் கூட. எனவே 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அது ஊடாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உயர் நீதிமன்ற நீதித்துறை அமைப்பு சட்டத்தின் கீழ் உயர் நீதிமன்ற நீதியரசரின் ஓய்வு வயது தற்போது 61 வரை வரையறுக்கப்பட்டிருந்தது. இது வந்து கொஞ்சம் கூட்டணும் அப்படிங்கிறது தான் ஜனாதிபதியினுடைய ஆசையாக இருக்கிறது. ஏன்னா நிறைய கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. எனவே அனுபவமான ஒருத்தர் மூலமாக இவ்வாறான விஷயங்களை செய்கின்ற போது, நீதி கிடைக்கின்ற போது அது குயிக்காக அந்த இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வயதை கூட்டலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அது மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் சைகை மொழி சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. விசேட தேவையுடையவர்களின் உரிமை தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் சர்வதேச ஒத்துழைப்பின் மாநாட்டுக்கு, அதாவது 35வது குழு அமர்வில் பங்கேற்பதற்காக சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகருக்கு புறப்படும் போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எனவே விசேட தேவையுடையவர்களுக்கான சட்டம் மூலம் விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக வசந்தத்தை போடுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உலக பாடல் இது பற்றி காரன் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனியின் இசையில்

0: நேரம் 3:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
3: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
4: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
2: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
3: நீ வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா, நாம ஓஹோண்டு இது நம்ம தியேட்டர்ல திறந்து விடுவோம்.
1: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

சூப்பரான ஒரு பாடல், அமரன் திரைப்படத்துக்காக கட்டிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல். ஓகே, இந்த மனதளத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. நேரம் 3:42 ஆகிக் கொண்டிருக்கிறது. சரி, ஓமான் பக்கம் போன்றும் ஓமானை பொறுத்த வரைக்கும் ஓமான் அருகே ஒரு மசகு எண்ணெய் தாங்கிய படகில் ஏற்பட்ட கசிவை தொடர்ந்து ஈரானுடைய கடலோர பகுதியில் வந்துட்டு இப்ப பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எண்ணெய் மாசுபாடு ஏற்பட்டிருக்கிறதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சு வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்கிறது. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த ராணுவ நடவடிக்கை இந்த மாசுபாட்டுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது ஓமான். சரி, இதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இது இப்படி இருக்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இந்த குறிப்பாக இந்த போதைப் பொருள் என்றாலே சட்டவிரோதம் தான். ஆனால் ஒரு பிரபலமான ஒருவருடைய உருவப்படங்களை அதை வைத்து அந்த போதைப் பொருள் கடத்துவது அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவே பெரிய ஒரு பாரதூரமான ஒரு சட்டவிரோதம். ஈக்குவடார் நாட்டினுடைய கொலம்பியா எல்லைக்கு அருகேதான் இந்த போதைப் பொருள் கடத்து தடுப்பு பிரிவினால் நடத்திய அதிரடை சோதனையில நோர்வே நாட்டின் நட்சத்திர கால்பந்து வீரர் அர்லினுடைய அவருடைய உருவப்படம் பொறிக்கப்பட்ட சுமார் 469 கிலோகிராம் எடையுள்ள ஹொக்கைன் போதைப் பொருள் பக்கெட்டுகள் எக்கச்சக்கமாக இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கொலம்பியாவை சேர்ந்த ஒரு பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக அந்த போலீசார், அந்நாட்டு போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறாங்க. யார் இதுக்கு உடந்தையாக இருந்தாங்க, அந்த பொதிகளையும் பார்க்கும்போது அது போதைப் பொருள் பொதி மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு அது ஒரு புகைப்படமான புகைப்படங்களோ அல்லது விளம்பர பதாதைகளோ இருக்கிறமான ஒரு பொதி மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு அந்த பொதிகளை பேக் பண்ணி போதைப் பொருள் கடத்துவதற்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த பிரபலமான நட்சத்திர கால்பந்து வீரனுடைய புகைப்படத்தை வைத்து. சரி, ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக வசந்தத்தின் போடு தாக்கு நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். வித் லவ் திரைப்படத்துக்காக பாடல் வருகிறது.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்று வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பித்து கொண்டிருக்கின்றார் பாடகி சுனிதா சௌஹான். நண்பன் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல்.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சிறுவர்களை கைவிடுதல், உடல் அளவிலும் மனதளவிலும் சித்திரவதைக்கு உட்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. மாதம் ஒன்றிற்கு 600 முதல் 1000 வரையிலான முறைப்பாடுகள் கிடைப்பதாக அதன் சட்ட அமுலாக்கல் பணிப்பாளர் சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடும் பெற்றோருக்கு தண்டனை சட்டக்கோவையின்படி 2 வருடங்களுக்கு மேல் 10 ஆண்டுகளுக்கும் குறையாத சிறை தண்டனை விதிக்க முடியும் என்றும் சட்டத்தரணி சஜீவனி அபேகோன் சுட்டிக்காட்டினார்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவின் தமிழகத்தில் தேர்தல் காலப்பகுதியில் கரூர் பகுதியில் இடம்பெற்ற கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட அரசு பணி நியமனங்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்த தடை உத்தரவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பிரச்சார கூட்டத்தின்போது ஏற்பட்ட கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் வரையில் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிகளை வழங்குவதற்கான நியமன கடிதங்கள் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் கடந்த மாதம் வழங்கப்பட்டது. எனினும் இந்த அரசாணையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசு பணி நியமன அரசாணையை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
4: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் கூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோத்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
6: நிமிர்ந்த நடை.

அழகான பாடல் இல்ல. ஓகே, தெய்வ திருமகன் திருவந்துக்காக ஜீவியினுடைய இசையில் சுபரான ஒரு பாடல் சைந்தவினுடைய குரல்களில் ஒழித்திருந்தது. போடுதாக நிகழ்ச்சி கேட்டிருக்கிறோம். இரண்டாவது மணித்தியாலத்தோடும் நேரம் 4:12 ஆகி கொண்டிருக்கிறது. இந்த மணித்தியாலத்திலும் நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போறோம். 5 வரைக்கும் இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச அடி கதையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, டொனால்ட் ட்ரம்ப் இங்கே எங்கே இருந்தாலும் சரி பரபரப்பாக தான் இருப்பார் இல்லையா. ரொம்ப அதிகாரமான ஒருத்தர், தான் நினைச்சதை செய்யணும் அப்படிங்கிறதுல குறியா இருப்பார். அது சரியாக இருந்தால் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, அவர் வந்துட்டு ஜனாதிபதியாக, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில், அதுக்கப்புறம் ஜனாதிபதி அடுத்த ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவர் ஜனாதிபதியாக இருக்கல. அந்த காலகட்டத்தில் அவர் அதாவது அது ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடைந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் உருவாக்கியது தான் அந்த ட்ரூத் சோஷியல் ஆப் இல்லையா, அவருடைய அவருக்காகவே உருவாக்கப்பட்ட உத்தியோகபூர்வ ஒரு சமூக வலைத்தளம்னு சொல்லலாம், ட்ரூத் சோஷியல். ஸோ இந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிய ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தளத்தில் வெளியாகும் இந்த பதிவுகள் ஏனைய பாவனையாளர்களை விட மிக வேகமாக பெறுவதற்கு ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தது. இந்த சேவைக்கு எதிராக இப்போ அமெரிக்காவில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வசூலிச்சிருக்காங்க தெரியுமா? மாதம் 1,000 to 1,00,000 அமெரிக்க டாலர் வரை கட்டணம் வசூலித்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு எதிராக கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கணும். சரி, இப்போ அதுக்கு எதிராக வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் முடிவரும், நாங்கள் அதுவும் கூட பந்து கொள்வோம். ஏஐனுடைய அபாரித வளர்ச்சி, இப்போ எங்கே பார்த்தாலும் சோசியல் வலைதளங்களில் பார்த்தாலும் ஏஐனுடைய புகைப்படங்கள், அதே போல் ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை நாங்கள் ஏஐட்ட கேட்டால் அது உருவாக்கி தந்துடும் இல்லையா. அது எப்படியாக இருந்தாலும் சரி உருவாக்கி தரும். அந்த அளவுக்கு ஏஐனுடைய வளர்ச்சி ஒரு அசூர வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜெமினி ஏஐயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதை பதிவு அதாவது இந்த கூகுளினுடைய செயற்கை நுண்ணறிவு செயலியான ஜெமினி ஏஐ பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை மாதத்துக்கு 95 crore தாண்டி இருக்கிறதா உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவான ஏஐ பிரிவின் தலைமை பொறுப்பில் பெரும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை உத்தியோகபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நல்ல விஷயம், ஆனாலும் நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும். ஓகே, சரி சொல்லிக்கொள்கணும், அதையும் சொல்லிக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏஐயின் உள்ளடக்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இப்போ ஏஐ கிட்ட கொடுத்தா என்ன விஷயம்னான ஒரு டாக்குமெண்ட்டையோ அல்லது எது சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்தாலும் அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதை தரவரிசைப்படுத்தி தரும். ஆனால் இந்த ஏஐயில் தான் இது தயாரிக்கப்பட்டுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே உத்தியோகபூர்வமான ஒரு அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஆண்ட்ரோதெரப்பி அப்படிங்கக்கூடிய இந்த அமெரிக்கா ஏஐ நிறுவனம் ஆண்ட்ரோதெரப்பி அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அது வந்துட்டு அதை நாங்கள் அதன் ஊடாக பயன்படுத்த போது அதுவும் ஒரு தொழில்நுட்பம் தான். ஏஐனுடைய வாட்டர் மார்க் அதுல இருக்கா இல்லையா, இது வந்து ஏஐ பயன்படுத்தப்பட்ட வீடியோவா ஆடியோவா புகைப்படுமா அப்படிங்கறத துல்லியமாக தரக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை இப்ப அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சரி, மிக விரைவில் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான விஷயங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்து இருக்கலாம். உங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து நீங்க கேட்கலாம், மறந்துடாதீங்க.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். நேயர்களின் தெருவில்,
1: நேயர்களின் தெருவில்
0: நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: வசந்தத்தின் போட்டுதாக நிகழ்ச்சியில் இந்த நாளைக்கான இந்த மனதிலத்தின் குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பெரிய மீன் இருந்தது. சிறிய மீன் ஒன்றை எப்படியாவது சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்தது. அப்போது அந்த சிறிய மீன், நான் உனக்கு என்ன செய்யுதல், என்ன கெடுதல் செய்தேன் என்று அந்த பெரிய மீனை பார்த்து கேட்டது. எனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை, ஆனாலும் எனக்கு உணவு வேண்டும், பசிக்கிறது, அதுக்காகத்தான் நான் உன்னை சாப்பிட பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய மீன் சொன்னது. ஆனாலும் அந்த சின்ன மீன் அந்த பெரிய மீனிடம் நிறைய போராடி வாதாடி கொண்டிருந்தது. அதுக்கு அந்த பெரிய மீன் ஒன்று சொன்னது, இப்படி நீ பேசிக் கொண்டிருந்தால் எந்த பயனும் இல்லை, உனக்கு இரண்டே வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று, உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படியாவது இந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிவிடு அப்படின்னு சொன்னது. இல்லை என்றால் என்னை எப்படியாவது நீ சாப்பிட்டு விடு, இந்த இரண்டு வழி தான் இருக்கின்றது. வீணால் வீணா நீ பேசிக்கொண்டு விவாதம் செய்து நேரத்தை வீணடிக்காதே அப்படின்னு சொன்னது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. உயிர் வாழ்வதற்கான போராட்டம் எல்லா உயிரினத்திலும் இருக்கிறது. சரி, நாங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா அல்லது முயற்சி செஞ்சா அந்த விஷயத்துக்கு பின்னால நிறைய போராடணும், ஓடணும், முயற்சி செய்யணும், எதிர்த்து போராடினால்தான் அந்த விஷயம் எங்களுக்கு நிறைவேறும், வெற்றி பெறும்.
0: என்னென்ன சொல்றா பாருங்க.

0: தேடி திரைப்படத்துக்காக நீதானா அப்படிங்கிற பாடல் ஒலித்தோய்ந்தது. சுப்ரான ஒரு பாடல் கெடுகொண்டு இருந்தீங்க. போட்டு தாக்கு நிகழ்ச்சி நேரம் இப்பொழுது 4:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
2: பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு
4: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர.
5: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
4: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
5: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
4: என்ன பிராண்ட்?
5: நல்ல பிராண்ட் ஒன்று.
4: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
5: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல், ஜிஐ பாக்ஸ் பார்.
6: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
7: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
8: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
6: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
7: நீ வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா, நாம ஓஹோண்டு இது நம்ம தியேட்டர்ல திறந்து விடுவோம்.
9: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

ஜோடி வீரன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டு நினைக்கிறீங்க. சூப்பரான பாடல்கள் மொழி தோய்ந்து கொண்டிருக்கிறது. 5 மணி வரைக்கும் நன்றி அறிந்திருப்ப நிறைய விஷயங்களும் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவாரஸ்யமான நல்ல பல விஷயங்களும் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, TripleW.wasanthanfm.org கிடைக்கு பக்கம் கூட இணைந்து சூப்பரான பாடல்கள் வரும், நல்ல நல்ல விஷயங்கள் வரும். கேட்டு என்ஜாய் பண்ணலாம், மறந்துடாதீங்க. ஓகே, டியூன் பண்ணி ரொம்ப சத்தமா கேட்கலாம். பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது வந்துட்டு உட்காத பொருள், மிளச்சுழிச்சிக்காக பயன்படுத்தும். அதுக்காக அதாவது மண்ணில் புதைந்தால் அது நீண்ட காலத்திலிருந்து மண்ணுக்கு ஒரு மாசுபாட்டை ஏற்படுத்தும் இல்லையா. இதுதான் நாங்கள் காலகாலமாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு தியரி. ஆனால் இப்போ பாகிஸ்தான் அதே போல சீனா ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதிர்காலத்தில் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கு. பாகிஸ்தானுடைய குப்பை மேட்டில் தான் இந்த ஆராய்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த பிளாஸ்டிக்கை உக்கக்கூடிய, அந்த பிளாஸ்டிக்கை உக்க வைக்கக்கூடிய ஒரு பூஞ்சை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்களாம். ஓகே, நல்ல விஷயம், அதை நாங்கள் வரவேற்கிறோம் இல்லையா. அந்த கட்டாயம் இப்படியான விஷயங்களுக்கு இப்படி நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கணும். இப்போ எதிர்காலத்தில் இந்த பூஞ்சையினுடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதனூடாக பிளாஸ்டிக்கை உக்க செய்யக்கூடிய மாதிரி ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் இந்த பூஞ்சையினுடைய அந்த உற்பத்திகள் அதிகரித்து சொன்னால் அதை வளர்த்து அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பிளாஸ்டிக் உக்குவதற்கு பயன்படுத்துவாங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம். இதே போல் வீதிகளில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வாகனம் செலுத்துறது, அதே போல் ஒரு அவசரமாக வேகம் வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய டிராஃபிக்காகவும் உரிய நேரத்துக்கு போய் சேராது, நிறைய விபத்துக்கெல்லாம் ஏற்படும். இந்தியாவினுடைய உத்தரகாண்ட பிரதேசத்தில் மின்சாரத்தில் இயங்கும் பறக்கும் விமானம் இல்லை பறக்கும் வாகனம். விமானம்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் இல்லை, இது குறிப்பிட்ட தூரத்தில் பறக்கக்கூடிய மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு ஆள் தான் பயணிக்க முடியும் இந்த இந்த வாகனத்தில். ஓகே, ரொம்ப வெற்றிகரமாக இதனை சோதனையை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. 40 கிலோமீட்டர் வீதி பயணத்தில் கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் எடுக்கும். ஒரு வீதியில் 40 கிலோமீட்டர் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தூரத்தை 90 நிமிடங்கள் எடுக்கும். அதே ஒரு தனிநபர் பறக்கும் இந்த வாகனம் மூலமாக சுமார் 10 முதல் 15 நிமிடங்களில் கடந்து விடக்கூடிய மாதிரி இந்த மின்சாரத்தில் இயங்கும் பறக்கும் வாகனத்தை இந்தியாவின் உத்தரகாண்டத்தில் வெற்றிகரமாக சோதனை நடத்திருக்கிறாங்க. எதிர்காலத்தில் எல்லா இடத்துலையும் பறக்கக்கூடிய வாகனங்கள் வந்துடும், ஆனால் தரையில் நடக்கிற நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக நடக்கணும். எந்த நேரத்தில் வெடிச்சு சிதறும்னு சொல்லலாது, நல்லது இருந்தால் ஒரு கெட்டதும் இருக்கும். சரி, இதே போல் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு அடுத்த ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வீதி விபத்துக்கள் தொடர்பாக மாணவர்கள் எதிர்காலத்திலிருந்து இந்த வீதி விதிமுறைகளை தெளிவாக கற்றுக் கொடுக்கின்ற போது அவர்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னால், எதிர்காலத்தில் அவங்க வாகனம் வாங்கி செலுத்தும் போது இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடிச்சு கொஞ்சம் இந்த விபத்துக்களை தவிர்த்து கொள்ள முடியும் இல்லையா. ஸோ அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வேலை திட்டம் தான் கிளீன் ஸ்ரீலங்காவின் கூட இணைந்து டேக் கேர் வேலை திட்டமானது. ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2ம் கட்டமாக வெற்றிகரமாக இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்குமான ஒரு வீதி விதிமுறைகள், அதே போல வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் எக்கச்சக்கமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊடகம் அப்படிங்கிற பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க, அனுசனை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசனை கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பவுமே உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அமையணும் சொல்லிட்டு அடுத்த பாடு கேட்கலாம். லால் சலாம் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் சுப்ரான ஒரு பாடல்.

0: நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6
1: அப்பா ஒரு கதை சொல்லவா?
2: அம்மா ஒரு கதை சொல்லட்டுமா?
3: சிங்கம் கதையா?
2: பாட்டு படிக்க முடியாதா?
3: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல
2: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம், உங்கள் வசந்தம் FM இல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
4: Quite exciting.

ஓகே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டும் அடுத்தொழுக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் புவனேஷ் இணைந்திருப்பாங்க. இந்த நாளும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேடியன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி ஜி ஆர். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை, பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக இருந்து கொள்ளுங்கள். வசந்த மேக்ஸ்பிளஸ் நிகழ்ச்சியோடு இன்னைக்கும் கூட நிறைய விஷயங்கள் உண்டு பேச போறோம். அப்படியே அழைப்பினை ஏற்படுத்துங்க. நேரத்தை பார்க்கலாம். நேரமே போது 5:02.

0: வித்தியாசமான வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மட்டக்களப்பு மாவட்டத்தில் நன்னீர் மீன்பிடி தொழில்துறையை மேம்படுத்தி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை துரிதமாக முன்னெடுக்குமாறு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீன்பிடித்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து மாவட்ட கடற்றொழில் அபிவிருத்தி கூட்டத்தின் போது கவனம் செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்காதிபர் ஜே எஸ் அருள்ராஜின் ஒருங்கிணைப்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் பங்கேற்புடன் கடற்றொழில் நேரியல் வள துறைசார் பல்வேறு தீர்மானங்களும் இதன்போது மேற்கொள்ளப்பட்டன. ஜப்பானில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள சீரற்ற காலநிலையினால் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை அண்மித்த ஷிபா வலயத்தில் அடைமழையினால் பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஜப்பானில் சீரற்ற காலநிலையினால் ஷிபா வலயத்துக்கு உயர்மட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக மழை வீழ்ச்சியை அடுத்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன்போது மோட்டார் வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகளை ஜப்பான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்போது 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மண் சரிவு மற்றும் மின் விநியோக துண்டிப்பும் ஏற்பட்டுள்ளது. 22,000 அதிகமான வீடுகளுக்கு மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. விமான பயணங்களை தாமதப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தமையை அடுத்து சுமார் 7,000 பேர் வரையான விமான பயணிகள் டோக்கியோவின் நரிட்டா விமான நிலையத்தில் சிக்கொண்டுள்ளனர். இத்துடன் இன்றைய மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. எமது பிரதான செய்தி வழமை போன்று 7 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
6: நிமிர்ந்த நடை

0: அருள் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைத்திருக்கிறது. அப்படியே சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்றீர்கள். அப்படியே வசந்த எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0301 அல்லது 0112 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளலாம். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம், யார் சார் பேசுறீங்க?
1: சார், சோபூர் செல்வனார், மொஹிதீன்.
0: மொஹிதீன், எப்படி இருக்கீங்க மொஹிதீன்?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் சார். நீங்க எப்படி சமாளிக்கீங்களா சார்?
0: நல்லா சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி காஃபி எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? ஓ, எல்லாம் குடிச்சிட்டு சார், நிகழ்ச்சியோட இருக்கேன் சார்.
0: ஆஹா, சரி. காஃபி நீங்க போட்டீங்களா, யாராவது போட்டு கொடுத்தாங்களா?
1: பக்கத்துல போட்டு,
0: பக்கத்துல போட்டு தந்தாங்களா?
1: ஓ சார்,
0: இப்ப எங்க வேலை செய்யறீங்களா? வீட்டுல குடிங்க, பக்கத்துல போயிட்டு வாங்கி குடிக்க வேணாம். அப்படியா, தெளிவா சொல்றது இல்லையா நம்ம? சரி, ஓகே, சொல்லுங்க மொஹிதீன். வேலை முடிஞ்சிட்டா
1: அப்படின்னு?
0: சரி, அப்புறம் வாழ்க்கையில நல்லா போகுது அப்படித்தானே? சரி, நல்லா பாட்டுன்னு பாடுங்க. சிவாஜி கணேசன் பாட்டுன்னு பாடுங்க.

0: 100 கிராம் முந்திரி பழம் போடுவாங்க கேசரியெல்லாம், அதுல ஒண்ணு கூட நம்ம தட்டுக்கு வராது. பிரியாணிக்கு 2 கிராம் தான் போடுவாங்க, அது 2 நம்ம பிளேட்ல வந்து நிக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்க நமக்கு இன்னும் 7.5 முடியல அர்த்தம் என்ன சொல்றேன் யோசிக்கிறீங்களா? உண்மையா? அவ்வளவு யோசிக்காது. சரியா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
1: அருள்மொழி, தோப்பூர் ஹனிபாசர், நிறுவனர் கோடிக்கோட முகமது அன்வர் மச்சான் மற்றும் வசந்த விளங்க காலத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்காக கேட்பேன் சார்.
0: சரி, நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: ஒரே நாள்ல உலகம் பூராவும் பப்ளிசிட்டி ஆகணுமா? ஈண்டா நாங்க என்ன செய்யணும்னா,
2: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
3: அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
1: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
2: நீ வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா, நாம ஓஹோண்டு இது நம்ம தியேட்டர் திறந்து விடுவோம்.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
0: அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வசந்த மேக்ஸ்வெல்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் தான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கொண்டிருப்பீங்க. சந்தோஷமா வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போகும்போது சும்மா போகாத ஏதாவது சாமான் ஏதாவது வாங்கிட்டு போங்க. சரி, என்ன போறச்சுன்னா செலவு எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: கார்த்திக்.
0: கார்த்திக் எப்படி இருக்கு கார்த்திக்? நல்ல சந்தோஷமா இருக்கு கார்த்திக். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெள்ளவத்தை.
0: சொல்லுங்க கார்த்திக், அப்போ இன்னைக்கு வேலையா?
1: வீட்லயா?
0: சரி, காஃபி எல்லாம் குடிச்சிட்டீங்க அப்படியா? நான் குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு தான் வந்து தெம்பா ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, அப்ப சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்டு இருக்கு?
1: சூப்பரா இருக்கு.
0: நன்றி.
1: ஜான்சி, அஜி, யோகா, அஸ்வினி, அஜி, ஆரதி, பிரதீப், ஷாலினி, வைஷ்ணவி, டக்ஷர, சாயமாசு, சீட்டு.
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்?
1: நடிகரா?
0: ஓ,
1: பாய் கேர்ளா?
0: போய் போய்.
1: விஜய். விஜய்.
0: விஜய் தான் பிடிக்குமா? சும்மா அப்படி சொல்லக்கூடாது, முதலமைச்சர் இப்போ. சரி, ஓகே, நன்றி.
2: ஹலோ.

0: மனம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.
3: ஆரோக்கியமான வாழ்வில் நாம் தேடுகின்ற மிகப்பெரிய சொத்து அன்றும் இன்றும் நம் உடல் நலன் காக்கும் உண்மைகளை அறிய தயாராகுங்கள். சிறப்பு மருத்துவரின் வழிகாட்டலோடு உங்கள் சந்தேகங்களுக்கு விடை தருகிறது வசந்தம் வானொலியில் மருத்துவ.
2: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை மருத்துவம்.

0: சொந்தமா எக்ஸ்பிரஸ் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஏராளமான சொந்தங்கள் அப்படி அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் இருக்கிறது, சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் செய்கின்ற ஒரு வேலை திட்டம் தான் உங்களுக்கு தெரியும், டேக் வேலை திட்டம். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டம் நடைபெறுகிறது. இரண்டாவது கட்டமாக இந்த வேலை திட்டம் இப்போது நடைபெறுகிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. எங்களோட அழைப்பின் வழியாகவும் பேஸ்புக் வழியாகவும் வந்திருக்கிறார்கள். பேஸ்புக் வழியாக அன்பான மாலை பொழுது வணக்கம் போனேஷன் சொல்லிக்கொண்டு கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ் ரொம்ப சத்தமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஸ்டீவன் அந்த கமெண்ட்ஸை பதிவிட்டுகிறார். இனிமையான மாலை பொழுது வணக்கம் என்ன, வாழ்த்துக்கள் பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருக்கிறது. சரண்யா, மிஸ்மிதா, அஷிஃபா, ரமேஷ், யோகராணி, விஜயா, தமிழ் செல்வன் அனைவருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கிருஷ்ணவேடி தான் அந்த கமெண்ட்ஸை பதிவேற்றுக்கிறாங்க. ஓகே, கிருஷ்ணவேடி பாடல் வருகிறது. பிரசாந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறான், அண்ணா நிகழ்ச்சி சூப்பரா போகுது, பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குது. மீபிடி கந்தலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இருந்திருக்கிறாங்க. அதே போல ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறான், இனிமையான மாலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். கரோலினாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். அண்ணா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பர். சாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அன்பான மாலை பொழுது வணக்கம் புவனேஷன், பாடல்கள் எல்லாம் சூப்பராக இருக்கிறது. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறாங்க. 6:50 இதே ரத்னம், இதே ரத்னம் அப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? வசந்த எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்று பார்த்திருக்கிறார். கந்தலாய் கே உவைது நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறார். மாலை பொழுது வணக்கம் மும்தாஜ் பேகம், ஃபரிதா, சர்தார், ஆட்டோ விஸ்வநாதன் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். ஓகே, முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறார். எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடிய சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், கீதான் குடும்பம், தீபா குடும்பம், கொட்டகலை டிராய்டன் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். ஜோன் ஏகாமரம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கெண்டிரன்ட் அன்ட்ரிஷியா பேசுறேன்.
0: அன்ட்ரிஷியா, எப்படி இருக்கீங்க அன்ட்ரிஷியா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். அன்ட்ரிஷியா படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா?
1: படிக்கிறேன் அண்ணா.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: கிரேட் 10 அண்ணா.
0: ஆ, 10ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன பாடம்
1: அண்ணா?
0: உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன பாடம்?
1: மியூசிக் அண்ணா.
0: மியூசிக் தான் படிக்குமா?
1: ஆமா அண்ணா.
0: அடடடடடா, சரி ஒரு பாடல் பாடுங்க. போ
1: பாடலா?
0: பாடல் தான்.

0: சூப்பர், அழகா பாடுறீங்க. உங்க லட்சியம்
1: என்ன? ஐஏஎஸ் அண்ணா.
0: என்னது?
1: கலெக்டர் அண்ணா.
0: சரி, படங்கள்ல பாத்து பாத்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். சரியா?
1: என்ன
0: பாடலமா?
1: கரிகால கால போல அந்த சாங் தெரியுமாண்ணா?
0: என்ன காரணம்?
1: விஜய்னா பிடிக்கும் அண்ணா, அதனால.
0: ஓஹோ, அப்படியா? சரி,
1: ஆமா அண்ணா.
0: நன்றி.
1: நன்றி.

0: வசந்த மேக்ஸ்வெல்ஸ் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருது?
1: வரக்காப்பளைக்கும்
0: கேகாலிக்கும் இடையில கண்டி கொழும்பு ரோட்ல. இப்படியா ஒரு மனசை அட்ரஸ் சொல்றது?
1: அப்புறம்
0: சொல்லுங்க, யாரு கிட்ட சொல்லுங்க. பாடம் ஆகி வச்சிருக்கீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க நெலுந்தனி எங்க இருக்குன்னு. அப்படியா, சமைக்க மாட்டாரா?
1: அவருக்கு தெரியாது,
0: சொல்லி கொடுங்க.
1: அப்புறம் தெரியும்
0: சமைக்கிற, சொல்லி கொடுங்க. முதல்ல நம்ம பழக வேணாம் வேணா.
1: என்ன
0: இது சாப்பிங்க?
1: அங்கிருந்து
0: அஸ்மல் ஒண்ணு கூட செய்ய மாட்டார் சார், சும்மா டெய்லி சோறுதான். அப்படியா, உண்மைய சொல்லட்டா?
1: உண்மைய சொல்ல,
0: இத வச்ச சோற தாளிச்சு குடிக்கிறது காலையில கேக்குறேன். சரி பரவாயில்ல, எதுக்கு நம்ம அதை பேசி மன வருத்தத்தை உண்டாக்கி?
1: மணிப்பட்டுக்கு நிச்சயமா மச்சம் சமைச்சா டேஸ்டா இருக்கும்.
0: இருக்கும், சமைக்கணுமே, இருக்கும் தெரியும் எங்களுக்கும். சரியா சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: கணவருக்காகவும், மகள் சாருணி, ஜென்சிகா சாருணி, ரோசரி அக்கா, ஜெனிதா, ஜெனிதா உங்களுக்காகவும், பள்ளிகத்துல இருக்கும் நம்ம குடும்பத்துல அனைவருக்காகவும், வசந்தம் சொந்தம் கேட்கிற அனைவருக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் கேட்போம்.
0: சரி, ஒருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. தொடர்ந்து மனித கொள்ளுங்கள், இது வசந்தம் எக்ஸ்பிரஸ். சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நாட்களிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: என்னுடைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே வந்து கொண்டிருக்கிறார் சுனிதா சௌஹான்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம்
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசந்தம் எக்ஸ்பிரஸ் நேரம் இப்போது 6:02.

0: கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த மேக்ஸ் பிளஸ். கடைசி வரையை கட் பண்ணிடு பாத்தீங்களா, அதான் புவனேஷ். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? என்ன மறந்துட்டீங்களா பேரு?
1: என்ன
0: பேர்?
1: பாத்திமா.
0: ஆ பாத்திமா, நல்லா இருக்கீங்களா பாத்திமா?
1: நல்லா இருக்கேன்.
0: பாத்திமா எங்க இருந்து பேசுறீங்க? மாத்தலை பாத்திமா. மாத்தலையில மழையா?
1: நாங்களும்
0: சாப்பிட்டு வரலாமா? என்ன என்ன என்ன
1: வரவேணாமா?
0: வரவா. சரி, என்ன பிரியாணி?
1: கோழி பிரியாணி.
0: கோழி பிரியாணியா? சரி, வாரன். சரியா, சாப்பிடறதுக்கு வாரன்.
1: சமைச்சிருக்கீங்க?
0: அதனால ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். சரியா, வாரன் வாரன், அடுத்த பாட்ட போட்டு வாரன். சரியா, ரெண்டு பாட்டை போட்டு வரேன். சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: குடும்பத்தாரும்
0: மகன் பேர் என்ன? இம்திஹாம். அவர்கிட்ட கிட்ட தெரியும் பிரியாணி எப்படி இருக்கும் சொல்லி.
1: நல்லா
0: சொல்லுவாரு. நல்லா சொல்லுவாரா? நல்லதா சொல்லுவாரா?
1: நல்லா சொல்லுவாரு.
0: சரி ஓகே,
1: பொய் சொல்ல
0: மாட்டான். அப்ப வேணா குடுக்காதீங்க, உங்க மானம் போயிடும்.
1: பொய் சொல்லவே மாட்டான்.
0: உண்மைக்காக தான் சொல்லுவாரா? சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். நல்ல பிரியாணி செய்யுங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. சரிதானே? சரி ஓகே. என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நல்ல பழைய பாடல்.
0: பழைய பாடலா? ஏ, இந்த நேரத்துல
1: பழைய காலத்து வந்துச்சுதானே,
0: அதனால பழைய பாடல். எல்லா பாடலும் ரசிவம். சரியா, நல்ல பால் ஒண்ணு போறேன், நல்ல பிரியாணி, மகன டான்ஸ் பண்ண சொல்லி பாத்துட்டு
1: இருங்க.
0: ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி.

0: ஒண்ணுமா ஈந்தா. நாங்க என்ன செய்யணும்னா,
1: நாம கொஞ்ச காச வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து
2: அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
0: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராதே.
1: நீ வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா, நாம ஓஹோண்டு இது நம்ம தியேட்டர் திறந்து விடுவோம்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
4: How do I tell you?
3: அந்தி சாயும் இரவின் அமைதியில்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: சொந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பிலோடு சொந்தம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, யார் பேசுறீங்க? நல்ல சந்தோஷம். ஆஹா, ஓஹோ இருக்கிறோம்.
1: என்ன
0: விசேஷம் விசேஷம் பொங்கல்லாம் கொடுத்தாங்களா?
1: பொங்கல் கடல எல்லாமே சாப்பிட்டு சந்தோஷமா வந்தோம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு?
1: உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள் பேரன் எனக்காகவும் ஊதுக்கு வடிவேலையா, அருள்மொழி, வட்டகச்சி நந்தகுமாரம்மா, மற்றது பாதுக்கை சின்ன தம்பி, எட்டியாந்திருக்கும் தம்பி தயாளன், அம்மா அண்ணி, ஆட்டோனன், பனாவத்தை சரோஜா அம்மா, சரோஜினி அம்மா, அவங்களுக்காகவும் சின்னையா மகாதேவன், மாட்டோகுடன் உள்ள தமிழ்ச்செல்வன், மற்றது மாணிப்பாய் குடரத்னம் ஐயா, எல்லாத்தையும் பேசிக்கிட்டு எனக்கு ஒரு பாடல் குடுக்கணுமா? தர
0: என்ன பாடல்?
1: பூஜாவா பூஜாவா, அந்த மாதிரி
0: பூஜாவா பூஜாவா.
1: அது பிள்ளைகளுக்காக நான் சுகோகப்படுத்த விரும்புறேன். நல்லதாகவே வந்துருக்கே தர.
0: அது சரி சரி சரி, சந்தோஷம், நன்றி,
1: ரொம்ப சந்தோஷம் தர.
0: நன்றி நன்றி. எட்டியந்தோட்டை கராகுட்ல ஏகேஜி எலக்ட்ரிக்கல் சுபாஷ் ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம அழைப்பின் வழியாக எடுத்து கொடுத்தது. அதே போல அன்பான வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே எங்களோட சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் பத்தலிருந்து

0: சந்தோஷமா இருக்கணும்
1: சரியா வாழ்க்கையில. சரி லோஷா, ஊர் எங்க? தொல்புரம். சரி, அந்த பக்கம் என்ன மாதிரி மழையா? சரியான வெயிலா? ஆஹா, பிழையான வெயில் இல்லையே. சரி லோஷா, நீங்க என்ன வேலை செய்யல? வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுலதான் இருக்க. வீட்டுல வேலை செய்யறது இல்லையா? இல்லையா? அப்ப சமையல்ல யாரு? என்ன நீங்க இல்லங்கிறீங்க, ஆமான்றீங்க? என்ன வாரம் எல்லாம் சமைக்கிறேன்னு சொல்றதுக்கு பயப்படுறீங்க? பயப்படாம சொல்ல. என்ன சமைக்கிறேன் சொன்னா கலாய்க்கிறேனா? சரி சரி, நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க?
0: எல்லாம்
1: சமைப்பீங்களா? சரி, நீங்க நைட் சாப்பாடு
0: என்ன?
1: என்னது நூறு? ஆஹா, சரி சரி. வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் சமைப்பீங்க அப்படியா? சொல்லுங்க பாடல் கேக்குறதுக்கு. அனைவருக்காகவும் தொல்புரம் பாடல் அப்படி ஒலிக்கும். சரியா? தொல்புரம் அதரும். நன்றி
0: நன்றி
1: நன்றி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். ரொசல்லகம்மா குசல் ராஜா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனேன்னா என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் வந்திருக்கார். வசந்த மேக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார் எங்களோட இந்தகலை அரசு. அதே போன்று அன்பு வணக்கம் கந்தபலை ஜோன் சித்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கொழும்பு 15 மோதலில் இருந்து தரிசனி குணசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்காங்க. பிரசாந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறேன். பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்கா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி எல்லாம் பேஸ்புக் வழியாக வந்திருக்கிறாங்க. அதே போல ஹட்டன் நவீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்காரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி. ஸ்டீவ் வந்திருக்கா, அன்பு வணக்கம் சொல்லிக்கொண்டு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் பாடல் கேட்டுக்கொண்டு. நாங்க புத்தூர் PVS டைலர்ஸ். ஓகே, அங்க எல்லாம் நல்லா சத்தமா கேட்டுக்கொண்டு விதுஷன் தான் பதிவிட்டுக்கிறார். அன்பான வணக்கம் கிருஷ்ணா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பெரிய லெவல்ல இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாத்தீங்கன்னா ஒரு கும்பிடும் போட்டிருக்கிறார். நன்றி, அன்பு கலந்த வணக்கம் அண்ணா. ஹட்டன் பரமானந்தன் வசீகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கிழவட்டன் பேர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொடுப்பதாக இணைந்திருக்கிறார். அதே போல கிருஷ்ணசாமி 4 பேர்லேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். அன்பு அறிவிப்பாளர் எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். JM ரிஸ்வான் அலந்த கொட பேருவழியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்பதாக இணைந்திருக்கிறார். ராஜன் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றாக இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கரோலினா ஹரி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கிறங்களையும் எடுத்துக்கொண்டு ஜமால்தீன் வந்திருக்கிறார் கமெண்ட்ஸ் மூலமாக. அதே போன்று ஜெயந்திகரா அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அன்னி சாயம் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: விவசாயிகளுக்கு உலர்த்தும் இயந்திரங்களை சலுகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை. நிர்ணய விலையில் நெற்கொள்வனவு செய்ய சிறிய மற்றும் மத்தியதர ஆலை உரிமையாளர்களுக்கு வட்டியற்ற கடன். சவால்களுக்கு மத்தியில் ஸ்திரப்படுத்தப்படும் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் நிதி கொள்கை அறிக்கை வெளியீடு. இலங்கைக்கு ஜெய்கா நிறுவனத்திடமிருந்து தொடர் ஒத்துழைப்பு. வெளிநாடுகளில் உள்ள பணியாளர்களுக்கு ஓய்வூதியம். ஜப்பானில் சீரற்ற காலநிலையினால் 6 பேர் பலி.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். விவசாயிகளின் நெல் மற்றும் தானியங்களை உலர வைப்பதற்காக சலுகை அடிப்படையில் உலர்த்தும் இயந்திரங்களை வழங்கும் திட்டம் நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் மொத்த விநியோக மையங்களை நிறுவும் திட்டம், கிராமிய அளவில் செயல்படுத்தப்படும் அரிசி பதப்படுத்தும் மையங்களை நிர்மாணிக்கும் திட்டம், நுவரெலியா உருளைக்கிழங்கு கொள்வனவு நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் மற்றும் மொனராகலை தானிய அவரை பயிர்கள் பதப்படுத்தும் நிலையத்தின் நிர்மாணப் பணிகளின் முன்னேற்றம் ஆகியவை இங்கு மீளாய்வு செய்யப்பட்டது. அத்துடன் பெரிய வெங்காயம் மற்றும் சோளம் பயிரிடும் விவசாயிகளுக்காகவும் புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போன்ற சிறிய சந்தை வாய்ப்புகள் உள்ள நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டுப்பாடு என்பது வெறும் போட்டித்தன்மையின் அடிப்படையில் மாத்திரம் இடம்பெறும் என எதிர்பார்க்க முடியாது என்றும், அரசாங்கத்திடம் வலுவான விலை கட்டுப்பாட்டு பொறிமுறை இருக்க வேண்டும் என்றும், அதற்காக லங்கா சத்தோசம் மற்றும் கூட்டுறவு முறைமையை மேலும் வலுப்படுத்தி அதனை முக்கிய பங்காளியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். இன்று முதல் அரசாங்கத்தின் நிர்ணய விலையில் நெற்கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக அரளிய கூட்டு நிறுவனத்தின் தலைவர் டட்லி சிறிசேன தெரிவித்தார். நுவரெலியா வணிக சபையின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன், நுவரெலியா நகர மேயர் உபாலி வணிகசேகர உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர். தம்புத்தேக்கம நலச்சிய வயல்வெளியில் ஏக்கருக்கு 180 புசல் நெல் அறுவடை கிடைக்கப் பெற்றுள்ளது. நலச்சியவில் தெரிவு செய்யப்பட்ட வயல் காணிகளில் ஒரு சில இடங்களில் நெல் அறுவடை இடம்பெற்ற நிலையில் குறித்த அறுவடை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெட் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நாட்டரிசி நெல் 1 கிலோகிராம் 120 ரூபாவுக்கும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 130 ரூபாவுக்கும், கீரி சம்பா நெல் 1 கிலோகிராம் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படும் என அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார். சிறிய மற்றும் நெட் சந்தைப்படுத்தல் ஆலை உரிமையாளர்களுக்கு கடன் வழங்கி நெற்கொள்வனவு செய்வதற்கு வட்டியற்ற கடன் வழங்கப்படும் என்றும், 25 மில்லியன் ரூபாய் வரை அதிகபட்ச கடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் சிறந்த சமிக்கைகளை மத்திய வங்கி நேற்று வெளியிட்ட புதிய நிதிக் கொள்கை அறிக்கைகளில் குறிப்பிட்டுள்ளது. சவால்கள் காணப்பட்டால் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணிப்பதாக மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள புதிய நிதிக் கொள்கை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய கிழக்கு நெருக்கடி உள்ளிட்ட வெளிப்புற சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் வெளிப்புற பகுதிகள் மேலும் வலுவாகவும் அதற்கான இயலுமை காணப்படுவதாகவும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இது வெளிநாட்டு அந்நிய செலாவணி ஸ்திரத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கான ஸ்திரத்தன்மைக்கான முக்கிய நேர்மறை சமிக்கையாகும். அத்துடன் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான எதிர்பார்ப்பு ஸ்திரமாக காணப்படுகிறது. நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்ந்து முன்னோக்கி செல்லக்கூடிய அடிப்படை காணப்படுவதாக நிதிக் கொள்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பணவீக்கம் உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டாலும் அது எதிர்காலத்தில் முறையாக மத்திய வங்கியின் 100% வீத இலக்கை மீண்டும் நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மக்களின் கொள்வனவு இயலுமை மற்றும் வியாபார திட்டத்துக்கான முக்கிய ஸ்திரத்தன்மையை வழங்குவதற்கான காரணியாகும். அத்துடன் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கியின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பணவீக்க அழுத்தம் அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கி கடந்த மே மாதத்தில் நிதிக் கொள்கைகளை வலுப்படுத்தியது. அது பணவீக்கத்தை எதிர்பார்ப்பு கட்டுப்பாட்டிலிருந்து விலகுவதை தவிர்ப்பதற்காக தனியார் துறை கடன் அண்மைக்கால கொள்கைகளினால் நடுநிலை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது பொருளாதாரத்தின் அதிக கடன் பிரசாரத்தை கட்டுப்படுத்தி மிகவும் நிலையான பொருளாதார வளர்ச்சி அடிப்படையை ஏற்படுத்துவதை வெளிப்படுத்துகின்றது. அதன் அடிப்படையில் சவால்கள் மேலும் காணப்பட்டாலும் இலங்கை பொருளாதார நெருக்கடியின் பின்னர் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தி நிலையான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான இயலுமையை வெளிப்படுத்துவதாக நேற்று வெளியிடப்பட்ட நிதி கொள்கை அறிக்கையில் தெளிவாக காணப்படுகின்றது. அது இலங்கையின் பொருளாதார எதிர்கால பயணத்துக்கான சிறந்த எதிர்பார்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான முன்மொழிவாகும். கடன் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் இலங்கைக்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான முகவரகம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகமான ஜெய்கா நிறுவனத்தின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஷஹாய் ஹாரா உள்ளிட்ட பிரதிநிதிகள் பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரியவை சந்தித்த போதே இது தொடர்பில் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக ஜெய்கா நிறுவனம் நீண்டகாலமாக வழங்கி வரும் ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் இதன்போது நினைவு கூர்ந்தார். டித்வா சூறாவளி மற்றும் அனர்த்த நிலைமைகளின் போது வழங்கிய நிவாரணங்களுக்காக ஜப்பான் அரசாங்கத்துக்கு பிரதமர் நன்றி தெரிவித்தார். இலங்கை முன்னெடுத்துச் செல்லும் கடன் மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் மற்றும் நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்காக கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை தொடர்ந்தும் வலுப்படுத்துவதற்கான தேவைகள் தொடர்பில் கருத்துக்கள் பகிரப்பட்டன. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டாவது பயணிகள் முனையத்தின் நிர்மாணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு இலங்கை மற்றும் ஜப்பானுக்கு இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஜெய்கா நிறுவனத்தின் பிரதிநிதிகள் அமைச்சர் அனுர கருணாதிலக்கவை சந்தித்தனர். கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட வேலைத்திட்டங்களை மீள ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க மற்றும் ஜப்பான் அரசாங்கத்துக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பலனாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலைய இரண்டாவது பயணிகள் முனையத்தின் நிர்மாணப் பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் நீதிமன்ற கட்டளைகள் திருத்தச் சட்ட வரைவு ஆகியன வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன. நீதிமன்ற கட்டமைப்பில் காணப்படும் வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கு சிரேஷ்ட நீதிபதிகளின் சேவையை நீடிக்கும் நோக்கில் குறித்த மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை 67 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசரின் வயது 67 பூர்த்தி செய்யும் திகதி அல்லது பதவியேற்று 6 பூர்த்தியாக்கும் திகதி ஆகிய இரண்டில் முதலாவதாக வரும் திகதியில் ஓய்வு பெற வேண்டுமென்ற வகையில் மறுசீரமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை 65 மறுசீரமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 19 24 அதிகரிக்கும் திருத்தமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீதிமன்ற கட்டளைகள் சட்ட மறுசீரமைப்பினூடாக மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 63 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நீதிமன்றங்கள் நீதவான் நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையும் 62 அதிகரிக்கப்பட வேண்டும் என மறுசீரமைப்பு சட்டவரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 120 அதிகரிப்பதற்கும் சட்டவரைவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 78 அரசியல் அமைப்புக்கமைய குறித்த சட்டவரைவு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு 7 பின்னர் பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படும். அதன் அடிப்படையில் உரிய சட்டவரைவின் முதலாவது வாசிப்பு ஆகஸ்ட் 18 இடம்பெறவுள்ளது. முதலாவது வாசிப்பின் பின்னர் அரசியலமைப்பின் 121 சரத்துக்கமைய மறுசீரமைப்பின் அரசியலமைப்பு தன்மையை சவாலுக்குட்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கு அமைப்புகளுக்கோ நாட்டின் பிரஜைகளுக்கோ 14 அவகாசம் கிடைக்கப்பெறும். குறித்த கால எல்லை செப்டம்பர் 1 நிறைவடைய உள்ளது. குறித்த மனுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு அறிவிப்பதற்காக சாதாரணமாக 21 காணப்படும். அதன் அடிப்படையில் செப்டம்பர் 22 அளவில் குறித்த தீர்ப்பு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சட்டவரைவு பாராளுமன்ற உறுப்பினர் நஜீத் இந்திக தலைமையிலான பொது நிர்வாக நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான செயற்குழு சபையில் சமர்ப்பிக்கும். உச்சநீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒழுங்குகள் மற்றும் வரையறைகளின் அடிப்படையின் கீழ் அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். நீதிமன்ற கட்டளை திருத்த சட்ட வரைவு சாதாரண சட்ட வரைவு என்பதால் குறைந்தபட்ச பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவதற்கான இயலுமையும் காணப்படுகின்றது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு ஓய்வூதிய முறைமையை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார். வருடாந்தம் இலங்கையிலிருந்து 3,00,000 பேர் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புக்காக செல்லும் நிலையில் ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் தொழில் சந்தையில் இலங்கை பணியாளர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜப்பானில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள சீரற்ற காலநிலையினால் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் டோக்கியோவை அண்மித்த ஷிஃபா வலயத்தில் அடைமழையினால் பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் உயர்மட்ட அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அதிக மழை வீழ்ச்சியை அடுத்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மோட்டார் வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகளை ஜப்பான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்போது 5 காயமடைந்துள்ளதாகவும் 1 காணாமல் போயுள்ளதாகவும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் 22,000 அதிகமான வீடுகளுக்கு மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. விமான பயணங்களை தாமதப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து சுமார் 7,000 விமான பயணிகள் டோக்கியோவின் நரிட்டா விமான நிலையத்தில் சிக்கொண்டிருந்தனர். சுமார் 1,00,000 வீடுகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினமும் தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி பதிவாகும் என ஜப்பானின் வளிமண்டலவியல் பிரிவினர் எதிர்வு கூறியுள்ளனர். அதிக வெப்பநிலை காரணமாக ருமேனியாவில் உள்ள அணுசக்தி நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள அதிக வெப்பநிலையுடன் கூடிய காலநிலையினால் டேனியூ கங்கையின் நீர்மட்டம் பெருமளவு குறைவடைந்துள்ளது. அதனால் ருமேனியாவில் உள்ள ஒரேயொரு அணுசக்தி நிலையத்தையும் தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் 120% மின் தேவை குறித்த அணுசக்தி நிலையத்தினூடாகவே பூர்த்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் 10 அதனை மீள ஆரம்பிக்க முடியுமா என்பது தொடர்பில் உறுதிப்படுத்த முடியாதுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: விவசாயிகளுக்கு உலர்த்தும் இயந்திரங்களை சலுகை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை. நிர்ணய விலையில் நெற்கொள்வனவு செய்ய சிறிய மற்றும் மத்தியதர ஆலை உரிமையாளர்களுக்கு வட்டியற்ற கடன். சவால்களுக்கு மத்தியில் ஸ்திரப்படுத்தப்படும் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் நிதி கொள்கை அறிக்கை வெளியீடு. இலங்கைக்கு ஜெய்கா நிறுவனத்திடமிருந்து தொடர் ஒத்துழைப்பு. வெளிநாடுகளில் உள்ள பணியாளர்களுக்கு ஓய்வூதியம். ஜப்பானில் சீரற்ற காலநிலையினால் 6 பேர் பலி. இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட கப்ரு குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 2428 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி, சுப்பர் இலக்கம் 28, வெற்றி இலக்கங்கள் 6, 7, 45, 54. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி, சுப்பர் இலக்கம் 28, வெற்றி இலக்கங்கள் 6, 7, 45, 54. 200,000 பரிசுகள், 7 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,38,5,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 33,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இளம் மண்ணித கப்ருக்கு அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,413 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 9, 22, 36, 64. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ, வெற்றி இலக்கங்கள் 9, 22, 36, 64. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 6, 6, 7, 2. லக்கி சான்ஸ் சீட்டிழப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷேட இலக்கங்களாக 3, 6, 6, 7, 2. நேற்றைய நாளில் 2,00,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,74,080 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 5,38,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட சுப்பீரி தன சம்பத்தான வெற்றி முடிவுகள் 989 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 9, 0, 0, 6, 0, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 9, 0, 0, 6, 0, 3. நேற்றைய நாளில் மொத்தமாக 39,63,360 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 2,66,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரி தன சம்பத்த லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜாயசம்பத் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 460 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 0, 6, 0, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட், வெற்றி இலக்கங்கள் 0, 6, 0, 3. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள், 27 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 65,97,040 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலுக்கான சிவப்பு நிற அது அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அத கோடிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,78,000 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 18, 50, 54, 74. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 18, 50, 54, 74. 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 75,05,120 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,61,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிழப்புக்கான ஊதா நிற அத கோடிபத்து அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது டிஎல்பி ஸ்வீப் ஆப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,082 சீட்டிழப்பு வாரத்துக்கான சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 10, 19, 23. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 10, 19, 23.

நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,68,000 ₹320 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அரசத்துக்கான வெற்றி முடிவுகள் இது. 4,964 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் ராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 15, 46, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் ராசி தெரிவாகியிருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 13, 15, 46, 59. 10 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,79,00,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 63 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான கருணிலர ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்றே கொள்முதல் செய்யுங்கள். அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பவுல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,252 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 11, 26, 27, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 11, 26, 27, 63. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 8, 4, 1, 7. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 8, 4, 1, 7. நேற்று நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 70,16,040 பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 6,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சூப்பர் பவுல் அச்சிடப்பட்ட லொத்த டிக்கெட் அல்லது DLB ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லொத்த டிக்கெட்டினை இன்று கொள்முதல் செய்யுங்கள். இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமாக உற்சாகமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ். சரி, இப்போது எங்களோட அழைப்பிலோட சொந்தம் வணக்கம். வணக்கம், யாரண்ணா பேசுறீங்க? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நல்ல சந்தோஷமா ஆஹா ஓஹோன்னு இருக்கிறோம்.
1: என்ன
0: வேலை? ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் உங்களை பேசல.
1: நன்றி.
0: உதய சூரியன். பேரே அமர்க்கலமா இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? சச்சின் டெண்டுல்கரா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்க அணிக்கும் வாழ்த்துக்கள். யாரெல்லாம் இருக்கிறீங்க பாடல் கேட்பதற்கு?
1: நன்றி.

0: ஒரே நாள்ல உலகம் பூரா பப்ளிசிட்டி ஆகணுமா ஈந்தா? நாங்க என்ன செய்யணும்னா,
1: நாம கொஞ்சம் காசை வாங்கி இதுவரை காலமும் கொடுக்காத ரோச்சா சாப்பாட்ட கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியதானேடா.
0: இதுல ஒண்ணும் ஜல்பரி வராவே.
1: நீ வார ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு வா, நாம ஓஹோண்டு இது நம்ம தியேட்டர்ல திறந்து விடுவோம்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
2: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

இன்றைய வசந்தத்தின் ஸ்டாரத்திலே வந்து கொண்டிருக்கிறார் பாடகி சுனிதா சௌஹான்.

0: பாட்டிலே பேட்டரி சார்ஜ் தான். ஆல் இஸ் வெல். சரி, ரொம்ப சந்தோஷம் இப்போது எங்களோடு நிகழ்ச்சியில் அழைப்பிலோடு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கிறீங்க? நன்றி நன்றி. அமைதிக்கு பேர் தான் சாந்தி. சாந்தி நல்லா இருக்கீங்களா? சாந்தி நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருங்க. சாப்பிட்டீங்களா?
1: இனிமேதான்
0: செய்யணுமா? டைம் ஒன்று வச்சிருக்க. என்ன டைம்ல சாப்பிடுங்க? சரியா
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: நல்ல
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நன்றி. நல்லா இருக்கும். ஆனா பாடல் தாரேன் கேளுங்க. சரியா?

0: சொல்லட்டுமா?
1: சிங்கம் கதையா இல்ல நரி கதையா?
0: கதை மட்டும்தானா? அப்ப பாட்டு படிக்க முடியாதா?
1: வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ.
0: ஆரம்பிக்கலாமா? உங்கள் ஜியாருடன் சிறுவர் உலகம். உங்கள் வசந்தம் எஃப்எம்மில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மார்னிங் 8 to 10 சிறுவர் உலகம்.
2: குவைட் எக்ஸைட்டிங்.
3: அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவ

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற 8:20 நிமிடம் இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரது?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாத்தலை சிவமூர்த்தி.
0: மாத்தலை சிவமூர்த்தி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல
0: சோமரா,
1: அப்படியா?
0: சந்தோஷம் சந்தோஷம்.
1: மாத்தலை முத்துமரம் ஏழ்மூர் காளியம்மன் அருள் பெருகிற வசந்த உறவுக்கும் எல்லோருக்கும்
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. நல்ல பாடல் வரும். இப்ப எங்க இருக்கீங்க? கோயில் இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா?
1: கோயில வெளியே இருக்கோம், தேர் பார்த்துட்டு.
0: தேர் பார்த்துட்டு இருக்கீங்க. யார் யார் இருக்கிறீங்க?
1: கோயில்ல
0: பொங்கல் குடுப்பாங்களே, சாப்பிடலாம் தானே?
1: பொங்கல் பழம் இருக்குது.
0: நான் வரேன், நான் வரேன். நான் வரும்போது முடிஞ்சிருமே, அதான பிரச்சனை.
1: என்னத்துக்கு
0: பொங்கல் வாங்கண்டு?
1: பொங்கல் வாங்க வச்சிருக்காங்க.
0: மாத்தலை சிவமூர்த்தி கோல் பண்ணி வர சொன்னார் பொங்கல் வாங்கறதுக்கு.
1: பூஜைக்கு வந்திருக்கான்னு
0: சொல்லுவாங்க. பொங்கல் வாங்க, அப்படியா?
1: நன்றி.
0: அன்பான வணக்கம் போனா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வினோ நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு புதாக எடுத்திருக்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அதே போல எங்களை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் இந்துலை எல்ஜி இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். பேஸ்புக் வழியாக ஜோ நெகாமரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார், வணக்கம் என்று பகிர்ந்து இருக்கிறார். அதே போல சுதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்குன்னா நம்பர் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானோயா அருணா சுதன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷம், நல்ல பாடல் வரும் கேட்டு மகளுங்க. சரியா சுதன், ஜெகா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக வந்திருக்காரு. கேரள பேருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கணவர் ஜெகன் மகன் அஸ்வினுக்காகவும் பாடல் விடும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே போல நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கிறான். நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்க. குரலின் ஹரி அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார்.

0: கலர் ரிப்பன் தி இமானின் இசையில் பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துக்காக இப்போது எங்களோடு பேசுவதற்காக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருது? ஆட்டோ விஸ்வநாதன். எப்படி இருக்கிறீங்க?
1: போயிருக்கேன்.
0: பாடல் கேக்குறதுக்கு
1: நன்றி.
0: வணக்கம் சார். நன்றி
1: சார்.

music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சந்தோஷமாக உற்சாகமாக வசந்த மேக்ஸ்பர்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் அப்படியே தங்களுடைய பெயர்களையும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அப்படியே இணைத்துக் கொண்டு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போது எங்களோடு அழைப்பிலோடு சொந்தம் வந்திருக்கிறது, அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யாருது? அது சரி, விமலா நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, அவரும் பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா?
1: நல்லா பிடிச்சிருக்கு, நல்ல பாட்டுங்க.
0: எல்லாருக்கும் பாடல் எங்களோட சேகர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக எடுத்திருக்கிறார். ஓகே, எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
1: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வசந்த மேக்ஸ்பிளஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இருந்து நேராக ஒன்று சொந்த வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம். சரி, அவருடைய அழைப்பு எதுவும் சிக்கல் நிற்கிறேன். சொந்தம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரது?
2: நான் நீர்கொழும்புல இருந்து நிசாம்.
1: நிசாம், எப்படி இருக்கீங்க நிசாம்? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சந்தோஷம். ஆஹா ஓஹோன்னு இருக்கிறோம் நிசாம்.
2: எனக்காவும் வசந்தம் சொந்தம்
1: அனைவருக்காவும் நன்றி.
2: நன்றி.
1: ஒழிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடுபட போகிறேன். தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் சங்கர் மீண்டும் வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்ற உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

நன்றி புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்போது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: இருக்கிறான். நீ என்ன சொல்ல போகிறாய் என்று அறியாமல் ஒவ்வொரு மணி நேரமும் உன் வருகைக்காகவும் உன் அனைப்பிதழ் செய்திக்காகவும் காத்திருக்கிறேன் அன்பே. என்ன சொல்வாய் அல்லது எப்போது என்னிடம் வருவாய் என்று ஏங்கி தவிக்கிறது எனது குட்டி இதயம். சுமைகளை எல்லாம் சுகமாக மாற்றிக்கொள்ள இந்த இரவில் உந்தன் கரம் பிடித்து நானும் செல்கிறேன் வசந்த நிலாவோடு. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க வசந்த நிலாவோடு. அழைப்பினை ஏற்படுத்தி 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். உங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கிற அல்லது மறக்க நினைக்கிற காதலையும் காதல் தந்த நினைவுகளையும் கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்னோடு. இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்
1: சார். வணக்கம், நான் சிவப்பு செல்வனார் மொய்தீன்.
0: எப்படி இருக்கீங்க மொய்தீன்?
1: நல்லா இருக்கேன் சூப்பராக சார். எப்படி சமாளிக்கீங்களா சார்?
0: நானும் நலமாக இருக்கிறேன் மொய்தீன். யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: சார், எனது குடும்ப உறவுகளுக்காகவும் மற்றும் கம்பா மஜித்னா பரமேஸ்வர அருள்மொழி சூப்பர் ஹனிபால் சார் வச்சல் ஐயா கண்ணு அனைத்து உள்ளவர்கள் உள்ளங்களுக்காக முக்கியமாக உங்களுக்கு.
0: நன்றி
1: நன்றி சார், நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். வித்யாசாகரின் இசையில் இயற்கை படத்தில் இன்னும் அருமையான ஒரு பாடல் இல்லையா? படத்தின் பேரே இயற்கை. அந்த இயற்கைக்குள் காதல் எவ்வளோ இயற்கையானது அப்படிங்கிறத இதை விட அருமையாக சொல்லிவிட முடியுமா அப்படின்னு தெரியல. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க வசந்த நிலாவோடு. 0112-2775-0001 அல்லது 0112-2775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபேஸ்புக்கினூடாக. எதுமான இரவு நேர வணக்கம் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதாஸ் வந்திருக்காரு லிந்துலே எல்ஜின்ல இருந்து.

ஹாய் ப்ரோ, இதமான இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு வண்டார்வழியிலேருந்து வினோதன், வினோ, லதா, கீதன், ரோஷான், சபினாஷ் இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம் சங்கர். பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கங்களோடு அட்டாம்பிட்டியிலேருந்து புஷ்பராஜ் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம் சகோதரா. நாங்களும் போக்பிட்டி பிரகதிபுரையிலிருந்து அபிசாவலையைச் சேர்ந்த சந்திரகுமார், இந்திரா, துஷாந்தன், துவாரகன், தினுஷான், அன்யா, இசைனியா, ஷே ஆகியோர் இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜ டினோஷன் இணைந்திருக்கிறாங்க. அடுத்ததாக அன்பான இரவு வணக்கங்களோடு அக்கறை பெற்று பாப் டெய்லர் நிசார் வந்திருக்கிறாரு. வணக்கம் வசந்தம் எஃப்எம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ராஜ் வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கங்களோடு தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க. அடுத்தது பால கார்த்திகா வந்திருக்காங்க வணக்கங்களோடு. நீங்களும் இந்த இரவு பொழுதினில் என்னோடு இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அருமையான காதல் பாடல்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதயம் சில நேரம் நம்மை தாண்டியும் கனத்து நிற்கும். கைப்பிடி அளவு இருக்கும் இதயத்துக்குள் இத்தனை வழிகளை எப்படி சுமப்பது என்று கற்றுத்தரும் ஆசான் யார் தெரியுமா? இந்த காதல் தான். காதல், இந்த காதலை பற்றி சொல்லணும்னா, சில நேரம் காதலையும் கடவுளையும் ஒப்பிடுவார்கள். ஆனால் கண்ணுக்கே தெரியாது, நம்மளால் உணர மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த காதல் நினைத்தால் ஒருத்தனை பித்தனாகவும் மாற்றலாம், சித்தனாகவும் மாற்றலாம். இதமான இந்த இரவு பொழுதனில் இதயம் கணக்கும் காதல் நினைவுகளோடு உங்கள் வசந்த நிலா. நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். 0312 2775 0031 அல்லது 0312 2775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சோகமா இருக்கும். மருந்தெல்லாம் குடிக்கிட்டு பாட்டு கேட்டிருக்கோம்.
0: சிறப்பு. யாரெல்லாம் நினைத்து கொண்டு அடுத்த பாடல் கேட்கலாம்?
1: அடுத்த பாடல் வசந்த கேட்கிற அனைவருக்காக எல்லாத்துக்குமே கேட்குமே.
0: நன்றி.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த கனமான பாடல்களை சுமந்து வரும் காற்றலையில் இப்போது நேரம் 10 மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இந்த இரவு பொழுது சில இடங்களில் மழை பெய்கிறது, வானம் கூட இரண்டு தான் இருக்கிறது, நீ இல்லாத என் வாழ்க்கை போல. இத்தனை நாள் நிலவாவது எனக்கு துணையாக இருந்தது, இன்று அந்த நிலவும் காணவில்லை, வானம் கூட மழையாய் அழுகிறது. இணைந்து கொள்ளுங்கள் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. 0312 2775 0003 அல்லது 0312 2775 111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம்.
1: அன்பான இரவு நேரம் வணக்கம் அண்ணா. பாராட்டு சிவகுமார்.
0: சிவகுமார் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்க அண்ணா. சும்மா இருக்கீங்களா?
0: நானும் நலமாக இருக்கிறேன். ஊரெல்லாம்
1: எப்படி? வசந்த நிலால இனிமையான பாடல், ரொம்ப பிடிச்சிருக்கிற பாடல்.
0: நன்றி நன்றி. யாரெல்லாம் இணைத்து கொள்ளலாம் அடுத்த பாடலுக்காக?
1: அடுத்த பாடல் கேட்கறதுக்கு அபிஜானு, பிரேம்குமார், சிறுசான், மதுசானுக்காகவும், திருப்பூர் டீனிசனும், கண்ணத்தன் வசந்த செல்வக்காகவும், தீர்ப்பாக் பவாசுக்காகவும், பாக்கி, நாகேஷ், ரொசான், மலர், அனைத்து நேர்வுகள் கேட்போனா
2: உண்மையை சொல்றதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி கடவுள் நிச்சயமா நமக்கு கொடுப்பார்.

இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். காதலே காதலே காதலால் தவிக்கிறேன். இந்த காதலின் தவிப்பு யாருக்குத்தான் இங்கு இல்லை. சில பாடல்கள் கேட்கும்போது தான் புரிகிறது இந்த காதலை எப்படியெல்லாம் அனுபவித்து தீர்த்திருக்கிறார்கள் என்று. இருந்தும் இந்த காதலும் இந்த காதலின் அழகியலும் அது செய்யும் மாயமும் இன்னும் ஏனோ குறையவே இல்லை. இணைந்து கொள்ளுங்க 0312 775 0001 அல்லது 0312 775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களினூடாக அல்லது வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இனிய இரவு வணக்கம் தம்பி, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாழ்த்துக்கள்னு சொல்லி வரலட்சுமி நல்லசாமி வந்து இணைந்திருக்கிறாங்க. இரவு வணக்கம் அண்ணா, நான் மன்னார் வேப்பங்குளம் ஃபாயிஸ். எதிர்வினை இல்லாத உலகம் எதுவும் இல்லை. அன்பு எனும் மனம் ஆட்சி செய்தால் ஆடவர் தாழ்த்தப்படுவர். காதல் அன்பை விட வலிமையில் வெற்றியாகுது. வலிமை இல்லாத குணவானோ அன்பு காதல் தாளாட்ட அவள் காதல் கொள்வாளா? சில நேரம் காதல் கூட இப்படித்தான். காதல் எப்படிதான் அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிருப்போம், ஆனால் என்ன சொன்னோம்னு நமக்கும் தெரியாது, எதிரில் இருக்கவங்களுக்கும் புரியாது. நம்மளோட ஜஃபார் ஃபாயிஸ்ட கவிதை மாதிரி. அன்பின் சங்கர் வணக்கம். கந்தப்பிள்ளையிலிருந்து ஜான் சித்திரன் வந்திருக்காரு, பாடல் தெரிவுகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இரவு வணக்கம், இரவு நேரத்தில் சத்தமாக நிகழ்ச்சி கேட்கிறேன். அம்மா ஷனுஷா, அப்பா கமல் இருவரையும் நிகழ்ச்சியை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கரோலினா மிதுன் சாய் வந்திருக்காங்க. புதுவிலிருந்து பாடகர் ஜியா அவர்கள் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிய வணக்கம், பாடல் தெரிவுகள் அருமை அப்படின்னு சொல்லி வத்தலையிலேருந்து யுவராணி கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க. இரவு வணக்கம் சொல்லி கரோலினா

நிதன் வந்திருக்காங்க. இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரா, நிகழ்ச்சியோடு நானும் வளமை போல அப்படின்னு சொல்லி ஸ்பரினா, ஆ ஓகே, செல்வா வந்திருக்காரு நாராயண்பேட்டையிலேருந்து. பாடல் தெரிவுகள் அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. வலிகளோடும் ஏமாற்றத்தோடும் இருக்கும் எனது இதயத்திற்கு ஆறுதல் போல பாடல் ஒன்று தாங்க. சாமிமலையிலேருந்து சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். பட்டத்திலிருந்து கமல்ஹாசன் யசோதா வந்திருக்காங்க. அன்பின் வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லி. அர்ஜுனன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறதாக. பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். காதல்ல தினமும் பார்த்து பேசி சிரித்து பழகுவது மட்டுமா இன்பம்? சில நேரங்களில் காத்திருப்பு கூட சுமையான ஒரு சுகம் தரும் இல்லையா? முதல் முறை பார்த்தபோது இதயத்தை உன்னிடம் கொடுத்து விட்டேன். ஆனாலும் உயிரோடு எப்படி நகர்கிறேன்? இதயம் இருந்த இடத்தில் உன் காதலை சுமந்து கொண்டு சிறு பெருவிதம் வரும்போது நீ இருந்த அந்த இதயமும் கொஞ்சம் வெறுமையாய் மாறுதடி. அந்த வெறுமையில் எந்த தனிமை இன்னும் கொள்ளுதே. உன்னிடத்தில் என்னை விட்டு நானோ வீடு வந்துவிட்டேன். எப்போது நீ என்னை தேடி மீண்டும் வருவாய்?

0: திருக்காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இப்போது அழைப்பில் ஒருவர், வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், யார் இது?
1: தயாளன் சார்.
0: எப்படி இருக்கீங்க தயாளன்?
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: நான் நலமாக இருக்கிறேன் தயாளன், நீங்க எப்படி இருக்கீங்க? அடுத்த ஒரு பாடல் இருக்கு தயாளன், யாரெல்லாம் நினைத்துக் கொள்ளலாம்?
1: என்ன
0: பாடல்?
1: இரண்டு வரிக்கு சந்தர்ப்பம் தாங்க சார்.
0: இரண்டு வரி தானே, பாடுங்க.
1: தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. தனிமை துடிக்குது, இணை வினில் அலையும் அடிக்குது, இதயம் துடிக்குது, தொட தொடத்த

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். இதமான இந்த இரவு பொழுதனில் இன்னும் எத்தனை நாடகங்களை நாம் கடந்து செல்ல போகிறோமோ தெரியவில்லை. ஆமாம், காதலும் சில நேரம் நாடகம் போலத்தான். நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அது ஒன்று நடக்கும். வேறுபட்ட சிந்தனை கொண்ட இருவர் இணைந்து ஒன்றாய் பயணிக்கும் அந்த புனித பயணம் காதல். சில நேரங்களில் ஒரு கல்லில் அல்லது ஒரு கண்ணாடியில் கல்பட்டால் உடைந்து போகும். ஆனால் கண்ணாடியில் கல்பட்டும் உடையாமல் இருந்தால் அந்த கண்ணாடிக்கும் அந்த கல்லுக்கும் இடையில் ஏதோ காதலாக கூட இருக்கலாம். காரணம், அப்படி இருந்தால்தான் அது காதலாம். நான் சொல்லவில்லை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் அழைப்பின் ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 0312-2-775-001 அல்லது 0312-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் என்னோடாகவும் இணைந்து கொள்ளலாம். இப்போது அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது?
1: என்ன
0: செய்ய, சில நேரம் என்ன பாட்டு

0: அந்த படத்தை.
1: பிறை தேடும் இரவிலே இதை தேடி அலைகிறாய் உயிரை வேணுமா உங்களுக்கு? சரி, யாரெல்லாம் நினைத்துக் கொள்ள போறீங்க அந்த பாடலுக்காக?
0: உங்களுக்கு அவன் இன்னொருத்தான்.
1: சரி, நன்றி
0: நன்றி நன்றி.

அவள் முகம் மட்டுமல்ல, அவள் முகத்தை தாண்டி ஏதோ ஒன்று. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிறோம். சில நேரங்களில் காலத்தை கடந்து செல்லும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் அந்த காதலின் அழகிய தருணங்களில் அப்படியே உறைந்து விடலாம் என தோன்றும். எனக்கு முடிந்திருந்தால் மீண்டும் கடிகாரத்தை சுழட்டி உன்னே சென்றிருப்பேன் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் இந்த அழகான காதல் கூட கனவாக கலைந்து போகக்கூடும் இல்லையா? ஆனாலும் காதலின் பிரிவை பாடல்கள் கேட்கும் போதும் சரி, அல்லது தனிமையில் இருக்கும் போதும் சரி, இந்த மனம் அசை போட்டுக்கொண்டே இருக்கும்.

காதல் காயம் நேரும்போது தூக்கம் எங்கேயது? ஒரே ஞாபகம், தேவனே காமரன் குரல்ல மின்னலை படத்திலிருந்து இந்த பாடல். அமைதியான இந்த இரவில் அந்த பாடல் கேட்கும்போது எத்தனை நேரமாக இந்த இரவு எவ்வளோ கொடுமையானதுன்னு, அதுவும் தனிமையில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கொடுமையானதுன்னு நான் சொன்னேனோ அதை ஒரு 2 நிமிஷம் பாடலில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைய தினம் என்னோட இணைந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. தொலைபேசியிலாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்கினோடாகவும் இருக்கலாம், அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த வரிசைக்கும் இந்த பாடல் வரிசைக்கும் இந்த பாடலுக்கும் இருக்கும் ஒரே தொடர்பு காதல் தோல்விதான். ஆனால் இந்த பாட்டு மற்ற பாடல்கள் மாறி இருக்காது. இறுதியாக ஒழிக்கவிருக்கும் பாடலோடு விடைபெறப் போகிறேன். அனைவருக்கும் இனி இரவாக அமையட்டும் இந்த நாள். வார இறுதி நாட்களை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள்னு சொல்லி விடைபெறுகிறேன். பிரியமுடன் நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

0: மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
1: வசந்தம்
0: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
0: அடிப்பெரிய கூட்டமே.
1: 102.6 102.8
2: லெஜண்ட் சார் நீங்க.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: ஆனந்தமாக நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்னொருத்தர் வந்து என்னை ஆனந்தப்படுத்த வேண்டும் என்கின்ற கீழ்நிலையில் இருந்து என்னை நானே ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முடியும், அதற்கு ஆன்மீகமே உதவும் என்கின்ற திடமான நம்பிக்கையை என்னைக்கு மனசுக்குள்ள எடுத்துட்டு வரீங்களோ அன்றைய நாள் அல்ல, அந்த ஆயுளே நமக்கு புனிதப்பட்டு இந்த பிறவி எடுத்ததனுடைய பலனை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனால் தான் இதை மிகச் சிறப்பாக நம்முடைய கனகராஜய்யா அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2021லயாவது நீங்க திருவாரூர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் எங்க ஊர் பக்கம் வந்து ஆன்மீகம் ஆனந்தம்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கறத நிலை நிறுத்தி இனிமே வரக்கூடிய ஆண்டுகள்ல எல்லா மாவட்டங்களிலும் உலக நாடுகளை தாண்டி இந்த ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பு மிக சிறப்பாக விரிவடையணும், அதற்கு எல்லாம் அல்ல ஆரூரர் பெருமான் நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணை. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.

வயலின் அகவளும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் வசந்தம் FM 102.8.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நேரம் இப்போது 5:02.

சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை. இன்றைய சனிக்கிழமை பொழுதில் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுந்திருக்கின்ற இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் சிறக்க வேண்டும். இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் மற்றும் திருமண மதத்தில் இணைபவர்கள், ஏனைய இதர சுபகாரியில் ஈடுபடுபவர்கள் அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கடந்து போனவற்றை நினைத்து கவலைப்படாமல் வருவதை நினைத்து சந்தோஷப்படுவோம். கடந்து போன நேற்றைய நாளை யாராலும் மாற்ற முடியாது, ஆனால் பிறந்துள்ள இன்றைய நாளை எப்படி வாழ்வது என்பது நமது கைகளில்தான் இருக்கிறது. ஆக இன்றைய நாள் எப்படி நகரப்போகிறது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். புன்னகையுடன், நேர்மறை எண்ணங்களுடன் இந்த நாளை தொடங்குங்கள். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-775-001 அல்லது 0312-775-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காலை பொழுதிலே இனிமையான காலை பொழுதில் ஏராளமான சொந்தங்கள் வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறார்கள். அன்பான வணக்கம் போனிஷன் அவிருக்கிறீங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்களோடு சிவேந்திரன் காலை பொழுது வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறார். அது போல ஜீவரத்னம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காலை வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அவிசாவிலிருந்து சங்கமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. தியாகு அன்பு வணக்கம் போனிஷன்னா இனிமையான காலை பொழுது வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் காலை பொழுது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே எங்களோடு வந்திருக்கிறார். எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கிறது சந்தோஷ சாரல்.

காற்றலையில் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. காலை பொழுதை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. 5:23 இன்றைய நாளில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே அழைப்பின் வழியாக எங்களோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சின்னத்தம்பி பாதுக்கிலிருந்து சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்க தொடர்ச்சோர பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிஷரன், சசி கிஷான பிரபா நாகேந்திரன், ரமன் டிலுக்ஷன் மற்றும் வசந்தத்தின் உறவுகள் எல்லோருக்காகவும் காலை பொழுது வணக்கம் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே போன்ற அன்பு கலந்த காலை பொழுது வணக்கம் என்ன சொல்லிக்கொண்டு தேஜன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவிசாவாளியிலிருந்து வெள்ளத்திலிருந்து கிருஷாந்தினி அன்பு கலந்த காலை பொழுது வணக்கம் என அனைவருக்கும் காலை பொழுது வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய தம்பி இன்றைய நாளில் தவிஷான் 13வது பிறந்த நாளை கொண்டாடுவதாக சொல்லியிருக்கார். இனிமையான வாழ்த்துக்கள் தவிஷான். ரசோலகம குசல்ராஜா காலை பொழுது வணக்கம் என்று பேஸ்புக் வழியாக இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இனிமையான காலை பொழுது வணக்கம் என அப்படி இருக்கிறீங்க. பலாங்குடியிலிருந்து வனாசி வஜிந்தி மாலா காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான காலை பொழுது வணக்கம் போனேஷன் பாடல்கள் எல்லாம் சூப்பர். கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அன்பு கலந்த வணக்கம் எப்படி இருக்கிறீங்க. ஆலயம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கார். பிரணீத், திலக்ஷியா, பிரசன்னா, அருள் செல்வி எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் சகோதரா எப்படி இருக்கிறீங்க. அன்பு தங்கை அமலா என்று கண்டியில் பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவர்களை வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மஸ்கலையை சேர்ந்த லோகநாதன், கௌரி, டிஷான், டிலான், சுஜீவன், கமிஷ்கலரும் சேர்ந்து வாழ்த்துறாங்க. இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் அமலாவுக்கு

காலை பொழுது வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். பெரிய நிலாவரிலிருந்து ராஜா காலை பொழுது வணக்கத்தை உருவ இணைந்திருக்கிறார். இனிமையான காலை பொழுது வணக்கம் சந்தோஷ்டார் நிகழ்ச்சி உண்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பாடல்கள் யாழ்ப்பாணம் தயாகரன், யதீஸ்வரி, கவாஸ்கரன், லலித்ரா, டிலுக்ஷன், நண்பர் உஷாந்தனுக்காகவும் பாடல் தாருங்கள். காலை வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். இந்த அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார். கோயம்புத்தூர் பாலு, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுகின்றேன். ரொம்ப சந்தோஷம், இந்தியாவில் சந்தோஷம். என்னுடைய மனைவி லதா மகன் ராஜாவுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்த பாடல் வருகிறது. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது காலை பொழுதில் சந்தோஷச்சாரல்.